0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேட்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம். பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: தனக்கு நிகழக்கூடிய வரைக்குமே எல்லாமே வேடிக்கையாக தான் தெரியும். இன்னைக்கு புதன்கிழமை, வாரத்துடைய மைய பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து

0: வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் ரொம்ப பூஸ்டப்பாகவும் மாத்துறதுக்காக, அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாகவுமே மாத்துறதுக்காக உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ரோட்டில் யாராவது விழுந்துட்டாங்கன்னு வைங்களேன், சில பேர் சிரிப்பாங்க. ஆனால் அதே நேரம் ஒரு நாள் அவங்களுக்கு வரும்போது தான் அந்த வழியோட அர்த்தம் என்னன்னு புரியும். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் அவங்கள கேள்வி செய்வாங்க. ஆனால் தங்களுக்கு முயற்சியில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த மனவேதனை என்ன அப்படிங்கிறது புரியும். அதனால தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வழிகள், போராட்டங்கள் எல்லாமே அதை அனுபவிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஒரு விவசாயியுடைய உழைப்புமே அதே மாதிரி தான். நம்ம சில நேரங்களை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு நாள் உணவுடைய மதிப்பு புரியும் போது தான் அந்த விவசாயிகளுடைய மதிப்பும் அவங்களுடைய உழைப்புடைய பெருமையும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி தான் ஒரு பெற்றோருடைய உழைப்புமே நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த வயதில் தான் அவங்களுடைய சுமைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவு விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, வந்தே மாதிரம் எனும் பாடலை எழுதியவர் யார்? வந்தே மாதிரம் எனும் பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலா மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே பிளேசியுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகம்

0: 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
7: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கான ஒரு அருமையான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான நடப்பாண்டில் வந்துட்டு 210 நாட்கள் பள்ளிகள் இயங்கும் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழக பள்ளி கல்வித்துறை நடப்பு கல்வியாண்டுக்கான நாட்காட்டியை வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பிட்டிருக்கு எனக்கு என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடப்பு கல்வியாண்டில் மொத்த வேலை நாட்கள் 210 நாட்கள். இதில் 22 அரசு விடுமுறை உட்பட மொத்த விடுமுறை நாட்கள் 155 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்குமே காலாண்டு தேர்வுகள் நடக்கும் அப்படின்னும், செப்டம்பர் 26ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் அரையாண்டு தேர்வுகள் நடக்கும் அப்படின்னும், டிசம்பர் 24 முதல் 2027 ஜனவரி 3ஆம் தேதி வரைக்குமே அரையாண்டு தேர்வு விடுமுறை நாட்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கல்வியாண்டுடைய கடைசி வேலை நாள் 2027 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு எக்ஸாம் வரும், முள்ளாண்டு தேர்வு, அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு லீவு அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு பள்ளி மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 32 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 33 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்திரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்திரிக்காய் 40 ரூபாய், பச்சை கத்திரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், முருங்கைக்காய் 100 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 45 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், பூஷவரை 80 ரூபாய், கேரட் 75 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 40 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மார்ட்டின் கார்டினுடைய மிட்டா மிராசு பாட்டு வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ஆத்துக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க.
4: அது ஒண்ணுலடா,
3: பரவாயில்ல சொல்லு என்னாச்சு.
4: நான் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க மச்சான்.
3: என்ன மச்சான் சொல்ற, லைஃப்லயா?
4: அட இல்ல மச்சான், கேம்ல ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கா.
3: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே வாக்கிங் போ.
5: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணி பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: மின்சாரம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சேமித்து வச்சு மட்டும்தான் நாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மின்சாரம் அப்படிங்கிறது பற்றாக்குறை இல்லாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துல சில இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன இடங்கள்ல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா, மல்லூர் துணைமின் நிலையத்துல மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மல்லூர் நகர், பணமருத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாறப்பட்டி, ஒண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரப்பாளையம், பொன்பாறப்பட்டி, அனந்தகவுண்டம்பாளையம், அத்தனூர், பழந்தினிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூர்த்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பல் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் காரணத்தால் தும்பல், மாமஞ்சி, ஈச்சங்காடு, தொட்டித்துறை, கருமந்துறை, மணியார்பாளையம், தேக்கம்பட்டு புதூர், பகுடுப்பட்டு, சூளாங்குறிச்சி, கரியக்கோவில், மன்னூர், குன்னூர், அடியனூர், பழப்பண்ணை, பாப்பநாயக்கன்பட்டி, இடையப்பட்டி, நெய்யமலை, பனைமடல், குமாரபாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேம்படி தாளம் துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால இளம்பிள்ளை, சித்தர்கோயில், இடங்கனசாலை, கே கே நகர், வேம்படி தாளம், காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, சீரகாப்பாடி, புதியன்காடு, கோத்துப்பாளி காடு, அரியாம்பாளையம், மலங்காடு, தப்பக்குட்டை, பெருமாக்கவுண்டம்பட்டி, காந்தி நகர், இந்த பகுதிகள் எல்லாத்திலுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால பூலாம்பட்டி, கூடக்கல், குப்பனூர், பில்லுக்குறிச்சி, வன்னியர் நகர், வளையச்செட்டியூர், கல்லுக்கடை, சித்தூர், வெடிக்காரம்பாளையம், குஞ்சாம்பாளையம், வெள்ளரிவெள்ளி, கல்லறுபாளையம், நெடுங்குளம், கோனேரிப்பட்டி, கல்வடங்கம், பூமணியூர், பொன்னம்பாளையம், புதுப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால எடப்பாடி நகரம், வெள்ளார் நாயக்கன்பாளையம், ஆவணியூர், வேம்பநேரி, தாதாபுரம், மலையனூர், வேலம்மா வலசு, வீரப்பம்பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா காலையில 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா 5 மணி தான் வரும். இப்போ அடுத்ததால் டிலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி
1: வருகிறார்கள்.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது முட்டையோடைய விலை திரும்பவுமே வந்துட்டு அதிகமாகிருச்சு அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு இப்போ எப்பயும் இல்லாத வகையில் இப்போ ஒரு புது உச்சத்தை எட்டியிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை இப்போது 640 காசுகளாக வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு முட்டை வரலாற்றில் மீண்டும் ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறதுனால பண்ணையாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் மண்டலத்தில் தினசரி 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. அவ்வாறு உற்பத்தி செய்யக்கூடிய முட்டைகள் தமிழக அரசுடைய சத்துணவு திட்டத்துக்கும் அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்குமே ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது. கேரளா மற்றும் வெளிமாநிலங்களுக்குமே தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டு வந்துட்டுருக்குது. கடந்த 1ஆம் தேதி கொள்முதல் விலை வந்துட்டு 570 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்துச்சு. இதையடுத்து 5ஆம் தேதி 575 காசுகள், 7ஆம் தேதி 580 காசுகள், 9ஆம் தேதி 585 காசுகள், 10ஆம் தேதி 590 காசுகள், 11ஆம் தேதி 600 காசுகள், 12ஆம் தேதி 610 காசுகள், 13ஆம் தேதி 620 காசுகள், 14ஆம் தேதி 630 காசுகள், 15ஆம் தேதி 635 காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக அதிகமாகி நேற்று சாயங்காலம் ஒரு முட்டையோடைய கொள்முதல் விலை 5 காசுகள் அதிகமாகி 640 காசுகளாக வந்துட்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நாமக்கல் மண்டலத்தில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 640 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது முட்டையோடைய கொள்முதலுடைய அதிகபட்ச விலையாக இருந்துச்சு. இந்த நிலையில் நேற்று 640 காசுகளை நிர்ணயம் செய்யப்பட்டதன் மூலமாக மீண்டும் உச்சபட்ச நிலையை வந்துட்டு எட்டியிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் மற்றும் முட்டையோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13875 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 275 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 275000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய கொள்முதல் விலை 6.40 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் ஏற்பட போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படலை. ரொம்ப அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லாமல் தங்கத்தோடைய விலை இருக்குது. ஆனால் வெள்ளியோடைய விலை கொஞ்சமாக வந்துட்டு மாற்றங்கள் ஏற்பட்டது, கொஞ்சமாக வந்துட்டு இப்போ அதிகமாக இருக்கு மாதிரி தெரியுது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷோடைய அடிக்கல்லிய சாங் வந்துட்டே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்காக சூப்பரான இன்னொரு அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம்

7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்ப உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய சேலத்துல வெப்பத்தோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்துல மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழகத்திலுமே 14 இடங்கள்ல இப்ப வெயிலுடைய அளவு சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில நேற்று 14 இடங்கள்ல வெயில் சதம் அடிச்சிருக்குது. இதுல சென்னை, மீனம்பாக்கம், மதுரை ஆகிய இடங்கள்ல 105 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 40.8 டிகிரி செல்சியஸுக்கு வெப்பம் பதிவாகியிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக சென்னை, நுங்கம்பாக்கம், பாளையங்கோட்டை, புதுச்சேரி, திருச்சி ஆகிய இடங்களில் 103 டிகிரி பாரன்ஹீட், அதாவது 39.6 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கடலூர், ஈரோடு, கரூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாமக்கல், தஞ்சாவூர், வேலூர் ஆகிய இடங்களில் 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பம் பதிவாகியிருக்குது அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 14 இடங்களில் நம்ம தமிழகத்தில் வெயில் சதம் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் வெயிலுடைய அளவு அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 79.25 அடியாகவும் நீரிருப்பு 41.21 TMC ஆகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 133 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 133 கனஅடி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1000 கனஅடியாக இருக்குது. இதனாலேயே நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீர்வரத்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து மேடு தண்ணெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம மேடு தண்ணி கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணால் தான் நாளைக்கு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் மேடு தண்ணெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்பலாம் வந்துட்டு வீண் பண்ண விட வேணாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணியெலாம் பிடிச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கொடை, அதுக்கப்புறமா அந்த குடம், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா தொட்டிலாம், அதெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு தண்ணியெலாம் புரிந்து பிடிச்சி வைங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு தகவல் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அப்டேட்டுமே வீட்டில் இருக்குது, அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ கற்றா வார ரயில்களில் ஏசி பெட்டிகள் இணைக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில இருந்து கரூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை வழியா ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கற்றாவுக்கு வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ்யுக் வார ரயிலில் ஒரு ஏசி பெட்டி, 3 அடுக்கு பெட்டி வந்துட்டு நேற்று முன்தினம் இணைக்கப்பட்டிருக்குது. மறுமார்க்க ரயிலில் வர 18ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பெட்டிகள் இணைச்சி இயக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை வழியா ஸ்ரீமாதா வைஷ்ணவோ தேவி கோயில் கற்றாவுக்கு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹம்சாகர் அதுக்கப்புறமா வர ரயிலில் வர 19ஆம் தேதியிலிருந்து ஏசி 3 அடுக்கு பெட்டிகள் வந்துட்டு இணைக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோடைய மறுமார்க்க ரயில் வர 22ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பெட்டிகளாக இணைக்கப்படும் அப்படின் மாதிரி வந்துட்டு சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நீங்கள் யாராவது இந்த ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, அம்மாபேட்டை, அயோத்தியா

நாகப்பட்டினம், பொன்னம்மாப்பேட்டை, குகை, ஜங்ஷன், வின்சென்ட் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகிற டைம் கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க, ரொம்ப அறிவுரையெல்லாம் போக வேணா கொஞ்சம் காமாவே கிளம்பி போங்க. அடுத்ததான் இன்றைக்கான கேள்வியாக நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா இப்போது நம்முடைய இன்றைக்கான கேள்வி நம்ம கேட்டிருந்ததுன்னா வந்தே மாதரம் பாடல் இருக்குது இல்லையா, அந்த வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார் அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நபருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் மார்ட்டின் காட்டித்துடைய சைனா மீடு காதல் பாட்டு வந்துகிட்டே இது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில்

0: ஓம்பலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, உத்தராயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும்பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுல தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து இரண்டு சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது இரண்டு காவல். வெளிப்புற மதில், அந்த மதிலை தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்சம் தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த ரெண்டு கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா?

0: சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
1: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: உங்களுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்லாம், அதுவும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாகவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தால் பரவாயில்லாம் அப்படிமா நினச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நினச்சிருக்கீங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இப்போது ஆப்ரேட்டர் பணிக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணு மின்சார நிறுவனத்தில், அதாவது NPCIL சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, ஸ்டைஃபன்ரி ட்ரெயினி பிரிவில் பிளான்ட் ஆப்ரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக் 15, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 15, டார்னர் 15, மெஷினிஸ்ட் 5 உட்பட மொத்தமாக 266 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி +2 முடிச்சிருக்கணும், அதே மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18-24 வயசு இருக்கக்கூடியவங்க, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 29/6/2026 அன்னைக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா, NPCIL careers.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஜாப் தேவைப்படுது அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லி அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போ அடுத்ததா, இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு, யாரு அப்படின்னா சிவகிரி அவங்ககிட்ட அம்மாப்பேட்டை பகுதியிலிருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவகிரி. உங்களுக்கு இன்னைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபா போகணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக வைபா சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஜாருமுருளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்மா எம்மா சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சேலத்தில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மின்தடைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் மின்தடை ஏற்பட போகுது அப்படின்னா, ரெண்டு இடத்துல மின்தடை ஏற்பட போகுது. எங்கெங்க அப்படின்னா, சங்ககிரி துணைமின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால படைவீடு, பச்சாம்பாளையம், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், சங்ககிரி மேற்கு, சன்னியாசிப்பட்டி, நாகிசெட்டிப்பட்டி, ஊஞ்சக்கரை, சின்னா கவுண்டனூர், தண்ணீர் பந்தல், அதுக்கப்புறமா வெப்படை, சவுதாபுரம், பாதரை, அம்மன் கோவில், மக்கிரிப்பாளையம், முதலைமடையானூர், திருநகர் பைபாஸ் சிட்டி, இந்த பகுதிகள் இடத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொப்பூர் துணைமின் நிலையத்திலையுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால தொப்பூர், எருமப்பட்டி, எலத்தூர், தீவட்டிப்பட்டி, சிக்காரப்பட்டி, குண்டுக்கல், சென்றாயரெட்டியூர், சோழியானூர், கம்மம்பட்டி, ஜோடுகுழி, கொன்றெட்டியூர், வெள்ளார், தலவாய்ப்பட்டி, மூக்கனூர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போது ஏர்டெல் நிறுவனம் இருக்கு இல்லையா, அது இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய தன்னுடைய ப்ரியாரிட்டி போஸ்ட் பெய்ட் சேவையை வந்துட்டு அதோடைய பெயரை ஃபாஸ்ட்லைன் போஸ்ட் பெய்ட் அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ₹499 தொடங்கக்கூடிய இந்த திட்டத்தில் நெரிசலான இடங்களில் கூட அதிவேகமான 5G இணைப்புகளை பெறக்கூடிய வசதிகள் இருக்கும் அப்படி மாதிரி வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள் பார்க்கக்கூடிய டெக் குரு நிகழ்ச்சி கேளுங்க. திவாகரன் அவங்க கூட உங்களுக்காக டெக்னாலஜி ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நமக்குள்ள நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா வணிகமயம் ஆகியுள்ளதா, கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா வணிகமயம் ஆகியுள்ளதா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததா மதன் தங்கத்துறையுடைய யாரு அவ இங்க இருக்க அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 19/6/2026 அதாவது வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வந்துட்டு நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் June 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நாள் வர 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூடுதலில் கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களுடைய குறைகளையோ சந்தேகங்களையோ விண்ணப்பம் மூலமாகவும் இல்லைனா நேரடியாக வந்துட்டு தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது விவசாயிகள் இருக்கீங்க, சேலத்தை சேர்ந்த விவசாயிகள் விவசாயிகள் பிரதிநிதிகள் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த கூடுதலில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது விவசாயம் சம்மந்தமான சந்தேகங்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த கூடுதலில் கலந்துக்கோங்க. வர வெள்ளிக்கிழமை 19/6/2026 அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு அரை எண் 215 வந்துட்டு இந்த கூட்டம் நடக்கப்போகுது. ஸோ போய் மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களால் நேரில் போக முடியல அப்படின்னா ஒரு நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு உங்களோட குறைகள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா தீபலட்சுமி. அவங்க வந்துட்டு முல்லை நகர்லேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளாக கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தீபலட்சுமி. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம்ம சூப்பராக ஜாலியாக வைபாக இருக்கணும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களுமே சூப்பராக ஜாலியாக செம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விஷஸ் இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நிலை என்னான்னு 9/7/8/7/7/0/107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக ஒரு விஷயம் ரெடியாக வெயிட்டிங்கில் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறதான். இன்றைக்கான எட்டு தீக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா வணிகமயம் ஆகியுள்ளதா. கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா வணிகமயம் ஆகியுள்ளதா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா, அதேமாதிரி நம்மளோட நிலை என்னான்னு

0: 9778770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார், வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்காப்பட்டியிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்காப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், சித்ரா பகவதி அக்கா திருச்சியிலிருந்தும், துர்காதேவி அக்கா திருச்சியிலிருந்தும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தனேஷ், சுபாஷ், தினேஷ், தர்னிஷா, காவ்யா இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். சரி சத்தியா, கேள்வி எப்போ கேட்பேன் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிச்சுட்டி நிகழ்ச்சியில் முதல் பகுதியிலேயே உங்களுக்கான கேள்வியை கேட்டுருவேன். அந்த கேள்விக்கான பதிலை மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம். மைடியர் மக்களே, குட் மார்னிங். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான விளையாட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த அருமையான விளையாட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் வாகை சுடவால திவாகர் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, கால் பண்ணணும் 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா திவாகர் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன் உங்களோட விளையாடுறதுக்காக சொன்னேன்ல. இங்கே வந்து நான் என்ன விளையாட்டு கொண்டு வந்திருக்கேன்னா, காய்கறி பழங்களை வச்சு ஒரு அருமையான விளையாட்டு. இந்த காய்கறி பழங்களை வச்சு விளையாடக்கூடிய விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு காய்கறி பெயரோ பழம் பெயரோ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாம்பழம் அப்படின்னு சொல்கிறேன்னா மாம்பழம் என்ன சுவை தரும், இனிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதுவே வந்து எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்கிறேன்னா புளிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். உங்கள்கிட்ட என்ன பழங்கள் பெயர் சொல்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோட சுவையை வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லணும். உதாரணத்துக்கு மாம்பழம், எலுமிச்சை, ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா இனிப்பு புளிப்பு இனிப்பு அப்படின்னு சொல்லணும். ஆப்பிள் இனிக்கும் தானே, நம்ம ஆப்பிள் வந்து காயாக இருக்கிறப்ப வேணால் கொஞ்சம் லேசான துவர்ப்பாக இருக்கலாம், ஆனால் வந்து ஆப்பிள் வந்து நல்லா பழமாகிட்டதுக்கப்புறம் இனிக்கும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாக்கிறேன் கூட விளையாடலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லி

0: வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனூர் ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது பாக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு அருமையான சூப்பரான அற்புதமான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். பழங்கள் காய்கறிகள், காய்கறி பழங்கள் அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு சில பழங்கள் பெயர் இல்லை காய்கறிகள் பெயர் சொல்லுவேன். பொதுவாக பெரும்பாலும் பழங்கள் பெயர் சொல்லுவேன். அந்த பழங்களோட சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் திவாகர்.
1: காலை வணக்கம் சதீஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா, ஹாப்பி, ஸ்டார்டிங் வர்க்கிங் போயிட்டே இருக்கு.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: நீங்க அந்த பழங்கள் சொல்லுவீங்க, அது ஒரு சுவை என்னன்னு சொல்லணும்.
1: ஆமா,
2: பழங்கள் ஏதோ.
1: ஆமாங்க அண்ணா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம்.
1: மாம்பழம், வாழைப்பழம், எலுமிச்சை.

0: பொங்கலும் இன்னைக்கும் வாழைப்பழமும் இன்னைக்கும் எலுமிச்சை வந்து புளிப்பு சுவை கொண்டது.
1: ஓகே, வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள்.
0: வாழைப்பழம் இன்னைக்கும் ஆரஞ்சு வந்து கொஞ்சம் இனிச்சாலும் லைட்டா அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் சுவப்பு கொடுக்கும். லாஸ்ட் என்ன சொன்னீங்க?
1: ஆப்பிள் ஒரு டைம் தான் சொல்லுவேன், டக்கு டக்குன்னு
0: சொல்லணும். ஓகே ஓகே, ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள் வந்து இனிப்பு சத்து உள்ளது. ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு சொட்டு சாப்பிட்டா சொல்றாங்க சர்வே.
1: ஓகே சரிங்க. நான் அடுத்து கொய்யா நெல்லி அண்ணாச்சி.
0: கொய்யா பழம் வந்து இனிக்கும். ஓகேவா, நெல்லிக்கணியா? நெல்லி வந்து பாத்தீங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இனிப்பு இருக்கு, அது தண்ணி குடிச்சா இனிக்கும். அண்ணாச்சி பழம் வந்து பாத்தீங்கன்னா அது இனிப்பு சுவை கொண்டது.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாளா நீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
0: நன்றி
1: நம்ம சதீஷ் அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட கேட்டு வாங்க மக்களை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: ஆத்துக்குள்ள வாக்கிங் போயிட்டு இருக்க.
4: அது ஒண்ணுலடா,
3: பரவாயில்ல சொல்லு என்னாச்சு.
4: நான் ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க மச்சான்.
3: என்ன மச்சா சொல்ற, லைஃப்லயா?
4: அட இல்ல மச்சான், கேம்ல ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கா.
3: ஓ சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
5: Years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school, Sonavaliyappa public school. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaigaloda future beautiful ah design panna Sonavaliyappa public school, TPT main road, junction, Salem. Contact 944259216.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வக்கர் என்னுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான சாமியான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் பழங்கள் காய்கறிகள். காய்கறிகள்னு நான் வச்சுருக்கேன், ஆனால் காய்கறிகள் கேட்குறது பழங்கள் பற்றி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது வந்து இந்த விளையாட்டில் விளையாடணும்னு வச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு காய்கறி இல்லை பழங்கள் பெயர் சொல்லுவேன், அதோட சுவை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லணும், சரிங்களா? இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்டுருக்கோம். இந்த விளையாட்டு இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். திவாகர் சேலம் பெருமாளிலிருந்து நெட்டில் இருப்பவர். நலமா இருக்கீங்களா?
3: எல்லாருமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: காய்கறி
3: ஓகே. உங்களுக்கான பழங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள், கொய்யா, நெல்லி. ஆப்பிள், கொய்யா, நெல்லி. கொய்யா பழம்
4: இனிப்பு புளிப்பு.
3: சரி, ஓகே. ஆரஞ்சு, வாழைப்பழம், எலுமிச்சை. ஆரஞ்சு, வாழைப்பழம், எலுமிச்சை.
4: புளிப்பு புளிப்பு இனிப்பு கலந்துருக்கும் ஆரஞ்சு. அப்புறம் இனிப்பு
3: நன்றி. எழிலக்கா, அந்த

சாரதாவுக்காக, அவங்களுக்காக, எழிலக்காவுக்காகவும் இப்போ வந்து நம்ம அரும்பு மலரை பாட்டு போட போகிறோம். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வக்கரனுடன் ஒன்ஸ் அகெயின் சாரதாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்றோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அரும்பு மலரை பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது.

0: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி இது பார்க்குறேன் கூட. இன்னைக்கு வந்து நம்ம பழங்கள் வச்சு ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நான் ஒரு பழத்தோட பெயர் சொல்லுவேன், ஒரு ரெண்டு மூணு பழத்தோட பெயர் சொல்லுவேன், அதோட சுவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கால் பண்ணணும். 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிட்டு விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்கள்ட்ட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாமி. நேற்று வெயில் மழைய பார்க்க முடியாத நம்ம தெரியல, ரெண்டு நாள வெயில் ஆதாச்சது.
0: ஆமா ஆமா பாட்டி, கொஞ்ச நாள்ல மழை வந்துரும். சரிங்க பாட்டி, பாட்டி
1: எல்லாத்துக்கும் ஆனது நம்மளுக்கு ஆகட்டும்.
0: ஆமா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா பாட்டி?
1: இப்ப எழுந்து பேசும்போதுதான் நான் கேட்டேன், பழத்தோட டேஸ்ட பத்தி கேக்குறீங்களா?
0: ஆமா பாட்டி. உங்களுக்கான பழம் என்ன அப்படின்னு வாழைப்பழம், மாம்பழம், ஆரஞ்சு.
1: வாழைப்பழமும் இனிப்பு, மாம்பழம் அதை விட சுவை இனிப்பு. வாழைப்பழம், மாம்பழம்,
0: ஆரஞ்சு.
1: ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து இனிப்பு கலந்த புளிப்பு, இனிப்பு கலந்த புளிப்பு, ஆனா எல்லாம் டாச்சர்காரங்களுக்கு நல்லது.
0: சரி பாட்டி, அடுத்து கேக்கவா? ஆப்பிள், எலுமிச்சை, கொய்யாய்.
1: ஆப்பிள் இனிப்பு தான், எலுமிச்சை புளிப்பு, கொய்யா வந்து இனிப்பு கலந்த சுவர்ப்பு.
0: சூப்பர் சூப்பர் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
1: நன்றி
0: பாட்டி, கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 ஹாவக் பிரதர்ஸோட மதுராமலி அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. பாடு கேட்டு வாங்க, பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் நன்றி. சூப்பரான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களை. இது வாக்கிற உங்ககிட்ட பேசிக்கிட்டேன். இன்னைக்கு பழங்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு பழம் பெயர் சொல்லுவோம், ஒரு மூணு பழம் பெயர் சொல்லுவோம், அது என்ன சுவை தரும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்துட்டு இருக்க அந்த நேர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் தீபா. நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வணக்கம் சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: விளையாண்டு
1: கொய்யா, நெல்லி, அன்னாச்சி.
2: கொய்யா வந்து இனிப்பு.

0: நெல்லி வந்து ஒரு மாதிரி புளிப்பு
1: துவர்ப்பு
0: துவர்ப்பு அது. அதுக்கப்புறமா
1: அன்னாசி அன்னாசி பைனாப்பிள்
0: அன்னாசி அன்னாசியும் ஒரு மாதிரி புளிப்பு சுவையாகத்தான் இருக்கும்.
1: ஆமா புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும்.
0: கலந்த மாதிரி இருக்கும்.
1: நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா அண்ணாச்சி? அண்ணாச்சி சாப்பிடுவீங்களா?
0: உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்டா உள்ளுக்குள்ள போகறச்ச ஒரு மாதிரி ஃபீல்.
1: ஓகே ஓகே சூப்பர்.
0: பல்லு போக்கும் தேவா நீ சொல்ற மாதிரி கடிக்கும் போது என்னையா இது ஒரு பழம் அப்படிங்கிற மாதிரி
1: டிஃபரெண்டான ஒரு
0: குடுக்கு டேஸ்ட். அட எல்லாத்தோட இந்த பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சொல்ல வாய்ப்புள்ள சைன்னு போகும். ஈஸியா இருக்கும்.
1: முக்கனில ஒரு பழமா உங்களுக்கு பலாப்பழம் பிடிக்கும். காட்பாடியிலிருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நடந்திருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சொன்ன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்காரனுடன். இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியோட முதல் ஒரு மணி நேரம் முடிஞ்சது. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் யாராவது விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இது வாக்கரன் கூட ஜாலியாக நீங்கள் பேசிகிட்டே விளையாடலாம். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த பழங்கள் அப்படிங்கிற விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மக்களே. 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் கால் பண்ணணும். இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது பார்க்குறேன் கூட இந்த பழங்கள் விளையாட்டை விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த பழங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் அடைஞ்சிருக்காரு. அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் தம்பி.
1: வணக்கம் வணக்கம் கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, அருமையா இருக்கேன்.
2: சரிங்க. மழை வந்துருங்களா?
1: மழை எதுவும் பெருசா பெயலங்கண்ணா. வெயில் மட்டும் நல்லா
2: அடிக்குதுண்ணா.
1: என்ன விளையாட்டு தெரியுமா?
2: ஏதோ பழம் பத்தி
1: விளையாடுவோமா? நான் ஒரு மூணு பழம் பேர் சொல்லுவேன், அதோட சுவை என்னங்கிறத நீங்க என்கிட்ட சொல்லணும்.
2: சரிங்க.
1: ஓகே அண்ணா, உங்களுக்கான பழம் ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு.
2: ஆப்பிள் பழம் இனிப்பு தான். வந்து
1: வாழைப்பழம் ஆரஞ்சு
2: பழம் இனிப்பு கொஞ்சம் தோறுகள் அந்த மாதிரி இனிப்பு. அப்புறம் கடைசியில் சொன்ன பழம் என்ன சொன்னீங்க?
1: ஆரஞ்சு. ஆரஞ்சு கொய்யாய், மாதுளை, எலுமிச்சை.
2: கொய்யா, மாதுளை, எலுமிச்சைங்களா? எலுமிச்சை வந்து புளிப்பு, புளிப்பு ருசி. மாதுளை வந்து ஒரு இனிப்பாவும் இருக்கும், கொஞ்சம் தோர்ப்பு கலந்து இருக்குங்க. கொய்யாப்பழம் நல்லா இனிக்குங்க.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றிங்க.
1: நன்றி
2: தம்பி. ஒரு கோரிக்கை.
1: சொல்லுங்கண்ணா.
2: அதாவது இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலேயே அப்படி கொஞ்சம் நேரத்தை மணிக்கணக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, இனிமேட்டுக்கு நாங்கள் அதை சொல்ல ட்ரை பண்றோம்ண்ணா, முயற்சி பண்றோம்.
2: ட்ரை பண்ணுங்க.
1: நன்றி நன்றி அண்ணா. நன்றி
2: நன்றி நன்றி.
1: திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கஸ்தூரி அண்ணா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.

மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. மேட்டூர் அணை தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு அணை. இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. மேட்டூர் அணை தமிழகத்தின் உழவர்களின் வாழ்வை தீர்மானிக்கிறது. இந்த அணை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. இதனுடைய கட்டுமானங்கள் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாகவே இதற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய கட்டுமானம் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. 1920 to 1924 வரை இந்த அணை கட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 1925 இது கட்டுறதுக்கான ஒரு பணிகள் தொடங்குது. இன்ஜினியர் எல்லிஸ் அப்படின்றவரு இதுக்கான ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர்கள் அணைக்கான திட்டத்தை வகுத்து அவருடைய திட்டத்தின் படிதான் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கிறது. இவருடைய திட்டங்கள், இவருடைய அந்த வரைபடங்கள், இவருடைய அந்த ஐடியாஸை வச்சுட்டு தான் இந்த மேட்டூர் அணையை கட்டுறாங்க. அதனால இவரை வந்து மேட்டூர் அணையின் சிற்பின்னு சொல்றோம். கர்னல் எலிஸ் இவருக்கு அந்த மேட்டூர் அணை பகுதியில் ஒரு சிலை ஒன்று இருக்கிறது. இந்த மேட்டூர் அணையில் உபரி நீர் வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதியில் 16 கண் மதகு பாலம் ஒன்று இருக்கு. இதில் வந்து 1924 சிறப்பு மிக்க ஒரு சமாதான ஒப்பந்தம் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது மெட்ராஸ் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காவேரி ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதுக்கு வந்து அணை கட்டுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்தேக்க பகுதியில் நாயம்பாடி, பன்னவாடி, சேத்துக்குழி உள்பட்ட 27 கிராமங்கள் அந்த பகுதியில் இருந்தது. அதையும் தாண்டி பல்வேறு கிராமங்கள்லாம் அந்த அந்த நீர்த்தேக்க பகுதியில் வந்தது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோயில், அப்புறம் பெரிய நந்தி சிலை, அப்புறம் மைசூர் மன்னர்கள் கட்டிய கோட்டைகள், அப்புறம் ஒரு கிறிஸ்துவ ஆலயம், இதெல்லாமே வந்து அந்த நீர்த்தேக்க பகுதியில் இருந்தது. அந்த பகுதியில் இருந்த கிராம மக்கள், அங்கிருந்த விவசாயம், அங்கிருந்த கோயில்கள், தேவாலயங்கள் மற்றும் பழைய காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இவைகள் எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. இதை எல்லாமே விட்டுட்டு அந்த மக்களை வந்து வெளியில் வர சொன்னாங்க. அவங்களும் இந்த பகுதியிலேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து வேறு இடத்துல அவங்க தங்குவதற்கான மாற்று இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த என்ன சொல்கிறது புது சாம்பள்ளி அப்படின்னு சொல்கிற இடங்கள்லாம் புது புதுன்னு சிலதெல்லாம் பேர் வரும். அந்த கிராமத்து ஞாபகமாக அந்த பக்கம் இவங்க மக்கள் வெளியில் வந்து புது சாம்பள்ளி அந்த மாதிரி சில பகுதிகளை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு கிராமங்கள் இந்த நீர்த்தேக்க பகுதிக்குள்ளே போயிடுச்சு. 1929 அணை கட்டுறதுக்கு கட்டுமான பொருட்களை கொண்டு செல்லவும் வேலையாட்களையும் மற்றவர்களையும் இந்த பகுதிக்கு எடுத்து செல்லவும் சேலம் மேட்டூர் அகல ரயில் பாதை அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. 14 ஆண்டுகள் தொடர்ந்த அணை கட்டுமான பணி 1934 முடிக்கப்பட்டது. கட்டி முடிக்க முக்கிய காரணமாக இருந்தவர் அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அப்படின்றவர். அவரே வந்து அணையை பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். அதனால அவர் பெயரால இந்த அணை வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், ஸ்டான்லி ரிசர்வாயர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
2: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன். இன்னைக்கு வாகை சுடுவா நிகழ்ச்சியில் பழங்கள் வச்சு தான் ஒரு விளையாட்டு, அருமையான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். நான் பழங்கள் பெயர் சொன்னால் அதோட சுவைகள் பெயர் நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் நயம்புத்தூர்ல இருந்து கலை செல்வி அன்பு தீபாகர் அவர்களே.
1: கலை செல்வி அக்கா எப்படி இருக்கீங்க?
6: உங்களுக்கான
1: பழங்கள் ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம்.
6: ஆரஞ்சு கலந்த இனிப்பு.
1: ஓகே.
6: மாம்பழம் சம டேஸ்ட்.
1: சம டேஸ்டா அக்கா? என்ன சுவைன்னு சொன்னா சாப்பிட்டு
6: எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும். வர வர சொல்ல வர சொல்ல வர சம டேஸ்டா இருக்கும். நல்லா அப்படி ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒரு புளிப்பு கலந்த இனிப்பா செம்மையா இருக்கும்.
1: அடுத்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க, எல்லாம் அவுட் பண்ணிடுவேன்.
6: அடுத்து வந்து இது என்ன, வாழைப்பழம் செம்மையா இருக்கும், இனிப்பா இருக்கும்.
1: செம்மையா இருக்கும், டேஸ்டா இருக்கும் சொல்லக்கூடாது. என்ன சுவையா அதுதான் சொல்லணும்.
6: டேஸ்ட் இனிப்பு.
1: ஓகே. அடுத்து கொய்யாய், மாதுளை, திராட்சை.
6: கொய்யா கொஞ்சம் தளர்ப்பு. மாதுளை இனிப்பு கலந்த ஒரு சுவை.
1: திராட்சை.
6: திராட்சை புளிப்பு கலந்த ஒரு சுவை அது.
1: சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இல்ல. நீங்க நன்றி அக்கா. போய் சாப்பிட்டு வாங்க அக்கா.
6: சூப்பர்,
1: நன்றி நன்றி கலை செல்வி அக்கா, நன்றி
6: நன்றி.
1: மேட்டூர் வட்டம் மைமுதூர்ல இருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 உங்களுக்காக சூப்பரான வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அருமையான பாடுதான் வந்துட்டே இருக்கு. பாடு கேட்டு வாங்க மக்களை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும்.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மக்காத நெகிழி மண் வளத்தை அளிக்கும், மக்கும் துணிப்பை மண் வளத்தை காக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சொல்வா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மைடியர் மக்களே. இப்போ வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், பழங்களை வச்சு ஒரு அருமையான விளையாட்டு. உங்ககிட்ட ஒரு பழம் பெயர் சொல்லுவேன், அந்த பழம் என்ன சுவை தரும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இதனைத் தொடர்ந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பாடல் பிடிச்சிருந்தா பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இப்போ நம்ம கூட விளையாட காத்துட்டு இருக்க அந்த நேர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் எரிகோடி குடியிருக்கு எம் ராஜேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நான் இவரே எப்படி இருக்கீங்க?
3: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லை போல உங்களுக்கு.
4: அது உடம்பு சரியில்லை, பரவாயில்ல, சுமாரா இருக்கு. நல்லா இருக்க, நல்லா இருக்க.
3: சரி சரிங்க அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா?
4: ஒரு பழம் பேரை
3: சொன்னா ஏதோ ஒரு பழம் ஆரஞ்சு மாம்பழம் வாழைப்பழம்.
4: இனிப்பு
3: இனிப்பு
4: புளி இனிப்பு
3: மாம்பழம். ஆமா. அடுத்து ஆப்பிள் கொய்யாய் நெல்லி.
4: இனிப்பு தோப்பு புளிப்பு
3: கொய்யாய்
4: கொய்யா வந்து கொஞ்சம்
3: சரி சரிங்க. ஓகே ஓகே அக்கா, சூப்பரா. நீங்க நன்றி அக்கா.
4: நன்றி நன்றி
3: நன்றி. தருமபுரி மாவட்டத்துல இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக செமையான பாட்டு தான் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப்பு லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
3: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
4: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
5: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
6: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
8: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து பழங்களை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த பழங்களை வச்சு என்ன விளையாட்டுனா, உங்ககிட்ட நான் வந்து ஒரு மூணு பழம் பேர் சொல்லுவேன். அந்த மூணு பழம் வந்து என்ன சுவை தரும் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787 7107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது பார்க்கற என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாடுவோம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம், பேசுறோம்
8: ராமண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் ராமண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
9: தெரியுமா? சொல்லணும்.
8: ஆமாங்கண்ணா, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான பழம் ஆப்பிள், மாதுளை, திராட்சை.
9: இனிப்பு இனிப்பு கொஞ்சம் புளிப்பு.
8: ஓகே, ஆரஞ்சு, கொய்யாய், மாதுளை.
9: இனிப்பு இனிப்பு இனிப்பு.
8: சூப்பர் சூப்பர் ராமண்ணா, அருமையால நன்றி அண்ணா. நன்றி. ஆர்டிஎம்லேருந்து ராமண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. நம்ம கூட விளையாடுறப்ப கூட பின்னாடி ரேடியோ கேட்டே விளையாண்டுட்டு இருந்தீங்க ராமண்ணா, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கும். ஆனால் அடுத்த டைம் விளையாடுறப்ப கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்களும் எங்க கூட ஜாலியாக விளையாட முடியும். இப்போ உங்களுக்காக மக்களை சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்குறேனுடன் அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டெலாம் கேட்குறீங்களா? அந்த பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். அடுத்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேரம் இருந்திருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் தேவாகரன்.
8: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எல்லாரும் சூப்பரா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
10: ஓகேண்ணா,
8: உங்களுக்கான பழம் ஆப்பிள், எலுமிச்சை, மாதுளை. மாம்பழம், ஆரஞ்சு, கொய்யாய். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையால நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
10: நன்றி
8: நன்றி. டால்மியங்கால் நிலந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம் சோனா எஃப்எம் 107

0: 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி எப்படி 2 மணி நேரம் போணுச்சுன்னே தெரில, சல்லுன்னு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, இன்றைக்கி யாராவது விளையாட முடியலன்னு இருந்தீங்கன்னா நாளைக்கு கூட நம்ம விளையாடலாம். காலையில் 9 மணிக்கு டான் வந்துடும் இந்த வாக்கர் வாகை சுடுவாலும் உங்களோட விளையாடுறதுக்காக. நாளைக்கும் கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடுங்க. 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புற மக்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் வாகை சுடுவா. நன்றி மக்களே, நன்றி மக்களே, பை பை. உங்களுக்காக அருமையான பாடலாம் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ஆயிஷா, ஒரு நொடி ஒரு நொடி ஒரு வருஷத்தை விட பெருசா தெரியுதுன்னு சொல்ல நம்ப முடியுதா? எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு. வந்துட்டு இருக்கேன் கையை பிடிக்க, உன் கண்ணில் தொலைஞ்சு போக, உன் மூச்சு காற்று சுவாசிக்க வந்துட்டுருக்கேன். காத்திரு, காதலோட ஒரு ரைடுக்கு.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க வளர்க்கறத சாப்பிடணும், தோட்டக்காரர்களுக்கு நாட்டு விதைகளை விற்பனை செஞ்சு இல்லத்தரசி வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்களாம். அப்பப்பா என்ன ஆச்சரியமா இருக்கு, வாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். 2014 தன் மகளை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா சந்தனா காடு அவங்களுக்கு அரிசி மற்றும் இயற்கை முறையில விளைஞ்ச கீரைகளை ஊட்டி வளர்க்க விரும்பினாங்க. ஆனா நகரத்துல வசிச்சப்ப சந்தையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மீது அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல விவசாயிகள் மாசடைஞ்ச வடிகால் நீரை கீரை வகைகளை பயிரிட பயன்படுத்துறதோட ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறதா செய்தி அறிக்கையில அவங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய உணவின் காரணமா சின்ன வயசுலயே பல நோய்களால பாதிக்கப்படுறாங்க. எங்களோட மகளுக்கு நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவை கொடுக்க நாங்க வந்து விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தை சேர்ந்த 36 வயதான அவங்க வந்து இத பத்தி சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா கம்மன் மாவட்டத்துல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த அவங்க வீட்லயே விளைஞ்ச காய்கறிகளை சாப்பிட்டு வந்திருக்காங்க. தன்னோட மகளுக்கும் அந்த மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. அதனால வீட்ல பயிரிடுறதுக்காக உள்ளூர் ரக விதைகளை தேட தொடங்கினாங்க. அந்த மாதிரி செஞ்சப்ப சந்தனாவும் அவங்களோட கணவர் நவீன் காடேவும் ஏராளமான உள்ளூர் மற்றும் ஆன்லைன் சந்தைகளுக்கு போயிட்டு பார்த்ததுல நாட்டு விதைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முறையான பிரத்யேக சந்தை ஒண்ணு இல்லாததை கண்டறிஞ்சிருக்காங்க. எங்களுக்கு கலப்பின விதைகள் மட்டுமே கிடைச்சிருக்கு, அதுல உடல் நலத்திற்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின் வணிக இணையதளங்கள்ல சில நாட்டு விதைகளை நாங்க பார்த்தோம்னு சொல்றாங்க. ஆனா அதனுடைய தரம் ஒன்றும் பெரிய அளவுல இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல தான் சந்தனா ஒரு வணிக வாய்ப்பை பார்த்திருக்காங்க. அந்த இடைவெளிய நிரப்புறதுக்காக அவங்க 2016 தன்னோட கணவரோட இணைஞ்சு சீட் பாஸ்கெட் நிறுவனத்தை நிறுவனாங்க. இந்தியாவின் முன்னணி மின் வணிக சந்தைகள்ல ஒன்னா கருதக்கூடிய அவரோட ஸ்டார்ட் அப் நிறுவனம் வீட்டு தோட்டக்கலைக்கு ரொம்பவே காய்கறிகள், பழங்கள், பூக்கள் இது எல்லாத்தோடையும் நாட்டு விதைகள், வளர்ப்பு பைகள், சாண வரட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 200 பொருட்களை வழங்குது. தங்களோட ஸ்டார்ட் அப் மூலமா அவங்க வெந்தயம், பிரக்கோலி, பீட்ரூட், வெள்ளைப்பாகற்காய், பூசணிக்காய், சோரல் இலைகள், சிவப்பு அமரான், டோலிகோஸ், புதர், மஞ்சள் வெள்ளரிக்காய், ஆல்பைன் ஸ்ட்ராபெரி, மஞ்சள் செர்ரி, தக்காளி மற்றும் சிவப்பு வெண்டைக்காய் போன்ற குறைஞ்சது 150 உள்ளூர் விதை ரகங்களை விற்பனை செய்யறாங்க. அந்த தம்பதியினர் தங்களோட சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிங்க கிட்ட இருந்து உள்ளூர் விதை வகைகளை பெற்று தங்களுடைய 10x4 சதுர அடி பால்கனியில கீரை, கொத்தமல்லி மற்றும் புதினா போன்ற காய்கறிகளை வளர்க்க தொடங்கினாங்க. என்னங்க, நகரங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு அவங்க அவங்க வீட்டுல விளையக்கூடிய காய்கறிகளையே வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாடி தோட்டம் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கும் இல்லையா? சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீது
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப

0: கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய சாரா பர்வின் பானு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப காஃபி பதப்படுத்துதல் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: Good morning. என் பேர் சாரா பர்வின் பானு. ஐ எம் அ ப்ரொஃபஸர் இன் என்வரன்மெண்டல் சயின்சஸ் அட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து நாங்கள் HRS ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து இந்த ஃப்ளவர் ஷோவில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிட்டு வந்து காஃபி ப்ராசஸிங், அப்புறம் வந்து வி எய்ம் அட் கார்பன் நியூட்ரல் காஃபி. ஸோ நாவ் இப்போ வந்து நம்ம நிறைய வந்து குளோபல் வார்மிங், கார்பன் ரெசிலியன்ஸ், கிளைமேட் ரெசிலியன்ஸ் அந்த மாதிரிலாம் படிக்கிறோம், பிகாஸ் வி வாண்ட் டு ப்ரிவெண்ட் த வாட் யூ கால் ஆக்சலரேஷன் ஆஃப் குளோபல் வார்மிங். ஸோ இங்கே வந்து காஃபி ப்ராசஸிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த ப்ராஜெக்ட் நாங்க நபார்ட் கூட சேர்ந்து பண்ணோம். சோ இங்க வந்து நாங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து காஃபி ப்ராசஸஸ் என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து மெயின் பை ப்ராடக்ட் ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, சோ இது உன்னோட காஃபி பெரிஸ். சோ ஃபார் 1 kg ஆஃப் காஃபி பெரி ப்ராசஸ்ட் யூ கெட் லைக் ஒன்லி 0.4 kg ஆஃப் திஸ் பீன்ஸ் ஆர் திஸ் பீன்ஸ் அண்ட் தென் தி அதர் ஒன் தி 0.6 kg இஸ் திஸ் வேஸ்ட். சோ இட்ஸ் a ஹியூஜ் வேஸ்ட். இங்க மலை மாதிரி குமிஞ்சிருக்கு இல்லையா? சோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காஃபி வேஸ்ட் தான். சோ ஏற்காடுல வந்து இது எதுமே யாரும் ப்ராசஸ் பண்றது கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க. சோ இது வந்து வாட் வி டிட் இஸ் வி வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் இன்டு பயோச்சார். சோ பயோச்சார்னா என்னன்னா உயிர் கறி. சோ இதை நம்ம எப்படி பண்றோம்னா வந்து பயோச்சார் யூனிட்ஸ் னு சொல்லி இருக்கோம். சோ இதுதான் எங்களோட பயோச்சார் யூனிட். சோ இந்த யூனிட்ல வந்து என்ன எது வேஸ்ட்னாலும் நீங்க அதுல உள்ள போட்டுட்டு யூ ஹேவ் டு சீல் இட். ஆக்சிஜன் இல்லாம வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கார்பன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து கிரியேட் ஆகும். நம்ம நார்மல் கறிக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம். சோ இந்த பயோச்சார் வந்து திஸ் இஸ் கார்பன் நியூட்ரல். சோ நீங்க இது இப்படியே விட்டுட்டீங்கன்னா வந்து இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். சோ இட் வில் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர், குளோபல் வார்மிங் இஷ்யூஸ்லாம் வரும். சோ இதை வந்து நீங்க இப்படி பயோச்சாரா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சோ திஸ் ஃபிக்ஸஸ் தி CO2 டைரக்ட்லி. ஓகே, இதுல இருந்து CO2 உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. சோ இது நீங்க சாயில்ல வந்து அமெண்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா திஸ் வில் ஹேவ் மோர் சர்ஃபேஸ் ஏரியா. அந்த ஒவ்வொரு ஸ்பெக்குக்கும் சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் இதை அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் லைக் ஒரு சாபன் மாதிரி, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதை நீங்க போட்டீங்கன்னா இதுல இருக்க நியூட்ரியன்ஸ் அப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுக்கும். அண்ட் இட் வில் ரிலீஸ் டு த க்ராப் ஸ்லோலி. ஸோ லீச்சிங் எல்லாமே வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும்.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப புவி வெப்பமடைதல்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர் வளம் நில வளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா சேலம் மாவட்டம் கருப்பூர் செங்கரடு கிராமத்துல இருந்து கோகுல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கரும்பு அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதனுடைய டேஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும். இப்ப பாகு காய்ச்சிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வாசனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா மாறும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இப்ப கரும்பு சீசன் மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் வந்து நமக்கு மழைக்காலம், மழை முடிஞ்சோம்னா அப்படியே பனி இறங்கணும்னா அந்த குடிச்ச தண்ணியெல்லாம் உள்ள வந்து கூலிங்காக எசன்ஸ் ரொம்ப திக்கா மாறிடும். அதுக்கு வசந்த காலம், அது ரொம்ப திக்கா மாதிரி கரும்பு நல்லா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா காலையில கரும்பு பால் குடிச்சிங்கனாலே நார்மலா ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி இருக்கும். காலையில க்ரஷ் பண்ணும்போது காலையில ஒரு 6 மணிக்கு எடுத்து அரைச்சி குடிச்சாலே அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கூலிங்ல வந்து கரும்பு நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கும். மாதங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரும்போட சீசன்னா கார்த்திகை, மார்கழி, தை, மாசி,

0: பங்குனி சித்திரை 6 மாதம் மேடம். 6 மாதங்கள் வந்து நமக்கு கரும்பு வந்து ரொம்ப நல்லா சுவையும் அதில் ஈல்டும் நல்லா கிடைக்கும். மீதி 6 மாதம் செய்யலாம். இருக்கிற செட்டப் கலையக்கூடாது, டீம் கலையக்கூடாது, கஸ்டமர் போயிடக்கூடாது. ஒரு சில கட்டாயத்தின் பேரில் வந்து செஞ்சு தான் ஆகணும். விட்டுட்டோமா எல்லாமே கலைஞ்சிரும். முடியல, லாபம் வரல, எனக்கு நஷ்டம் ஆகுது, இல்லைன்னா அசல் எதுவுமே சொல்ல ரீசன்லாம் சொன்னோமா இங்கே டீம் இருக்காது, அவ்வளோதான். விவசாயிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே அதாவது இங்கே நான் வெள்ளம் தயாரிக்கிறதுல நான் என்ன ஒரு சவாலை சந்திக்கிறேன்னா, வெள்ளம் வந்து கரும்பு வளர்க்குறதுக்காக யூரியா அதிகம் பயன்படுத்துகிறாங்க. யூரியா ரொம்ப போடுறதுனால பாகு வந்து எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாக, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி வேகும் போதே நுரைச்சிட்டு வேகும். அதே இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களும் நம்மக்கிட்ட நம்ம கரும்பு வெட்டுறோம், அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாகு தண்ணி மாதிரி இருக்கும். பாகோட இதே ரொம்ப லைட்டாக இருக்கும், ஆனால் வெயிட்லாம் நிறைய வரும், அந்த நுரைச்சிட்டுலாம் நிற்காது. இது வந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்டில் நாங்கள் பார்த்துட்றோம். அப்போ என்ன நான் எல்லாருக்கும் சொல்லுவேன்னா, நமக்கு செலவு பண்ணி நம்ம அதாவது உரம் வாங்கினா கம்மி, இது மீன் கழிவுலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம தேடினா போதும், இதுக்காக உரம் போய் வாங்கணும், இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி இல்லை, நிறையா இருக்குது. நம்ம பஞ்சக்காவியமும் சரி, ஒரு வேப்பம் கரைசல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பம் முன்னாக்கெல்லாம் வேறு புழு வந்துடும், அந்த டைம்லலாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் முன்னாடியே பயன்படுத்திடணும். பயன்படுத்தினா வேறு வந்து சாப்பிடாது, வேறு புழு சாப்பிடாது. ஏன்னா நம்ம வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணியிருப்போம், வேப்பம் வித கரைசல்லாம் போட்டிருப்போம். கசப்பு தன்மை இருக்கனால அது வந்து எதுவும் இது பாதிக்காது, எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் என்ன எல்லாருக்கும் சொல்லுவேன்னா, இந்த ஒரு பயிரோட இது மட்டும் இல்லை, எந்த பயிர் போனாலும் உங்களுக்கு வந்து ஏன்னா நான் ப்ராடக்டாக காய்ச்சும் போது எனக்கு வெளியே தெரிஞ்சிருது என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது வெள்ளம் ஈரப்பதமாக இருக்கும், பதம் வராது, ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த பதத்தை கொண்டு வரதுக்குள்ள. அதே இயற்கை விவசாயம் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக கிடைக்கும். சாதாரணமாக எடுத்தால் பாகு வந்துடும், தண்ணியில் வச்சு பார்த்து பதம் வந்தோடனே எடுத்து ஊற்றிடுவோம், ரொம்ப நேரம்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தாது. அதனால எல்லா விவசாயிகளுமே முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை எப்படி நம்ம செலவு இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சு விழிப்புணர்வோட செய்யுங்க. செய்கிறது எளிமையாக இருக்கும், செலவும் சிக்கனமாக இருக்கும். அப்படின்றது செயற்கை உரத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இயற்கை விவசாயம் பண்றதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
1: बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் அழகர் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெற்பயிர்ல இயற்கை முறையில பூச்சி மேலாண்மை எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பார்ந்த விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நெற்பயிர்களில் இயற்கை முறையில் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்துவது குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நெற்பயிர் வந்து மிக முக்கியமான உணவு பயிர். பொதுவாக நம்ம எல்லாமே சோறு தான் சாப்பிடுவோம். அதனால இந்த நெற்பயிர்ங்கிறது ரொம்ப முக்கியமான பயிர், நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப கலந்த ஒன்று. ஸோ இந்த நெற்பயிரை வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 அதிகமான பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்குகிறது. இந்த பூச்சி மற்றும் நோய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து அதிகமாக நம்பியிருக்க வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் நோய்க்கொல்லி மருந்துகளை தான். இது அதிகமா நம்ம பயன்படுத்துற போது பல்வேறு விதமான இடர்பாடுகள் வருது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் புது விதமான நோய்கள், சோ இந்த மாதிரி எல்லாம் வருது. சோ நம்ம வந்து இந்த பூச்சி மற்றும் நோய்களை இயற்கை முறையில கட்டுப்படுத்துறது எப்படி அப்படி என்று பார்க்கலாம். இந்த பூச்சி மற்றும் நோய்களை நம்ம வந்து ஒரே ஒரு முறைகளை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. பல்வேறு விதமான ஒருங்கிணைந்த முறைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். முதல்ல வந்து நம்ம உளவியல் முறைகளை பற்றி

0: கோடை காலத்துல கோடை உழவு செய்து மண்ணில் உறக்க நிலையில் உள்ள இந்த பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகளை அழிக்கணும். அடுத்து வயலிலும் வரப்புகளிலும் உள்ள களைகளை அப்புறப்படுத்தி சுத்தமாக வச்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த களைகள் தான் வந்து பூச்சி மற்றும் நோய்களுக்கு மாற்று உணவு பயிர்கள். இந்த ரெண்டாவது, பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் நிறைய இருக்கு. அந்த எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களையும் பிளஸ் சான்று பெற்ற விதைகளையும் நம்ம உபயோகிக்கிற பொழுது பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா புகையான். புகையான்ங்கிறது ஒரு முக்கியமான பூச்சி. அந்த புகையானுக்கு வந்து ஆடுதுறை 36-37, IR 36-IR 64, கோ 42-46, மதுரை 3, இந்த மாதிரியான ரகங்கள் வந்து புகையானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். குலை நோய், குலை நோய்ங்கிறது ஒரு முக்கியமான நோய். இந்த குலை நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் என்ன அப்படின்னா ஆடுதுறை 38-39-44, கோ 50, திருப்பதிசாரம் 3, மதுரை 3, CR 1009, அம்பை 19, திருச்சி 3, கோ 64, பொன்மணி, இதெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள். இந்த மாதிரியான ஒவ்வொரு பூச்சிக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள், நோய்களுக்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் இருக்கு. முடிந்த அளவு இந்த ரகங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செஞ்சோம் அப்படின்னா இந்த பூச்சி மற்றும் நோய்கள் இருந்து கொஞ்சம் நம்ம தாக்குதலில் இருந்து கொஞ்சம் பயிர்களை பாதுகாக்கலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப புகையான் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அதை பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பறவை பொறியாளர்கள்னா யாரு? சொல்றேன் கட்டிடக்கலைய கற்ற பொறியாளர்களும் வியக்கக்கூடிய வகையில மிக நுணுக்கமான கூடுகளை கட்டக்கூடிய பறவைகள் இயற்கை அன்னையோட வியத்தகு படைப்புகள். சொல்லலாம் சின்ன ஜெரிய தையல் சிட்டின் கூடு தாங்க எவ்வளவு உறுதியா இருக்கு. புல் விதைகளோட சின்ன நார்களை இணைச்சி முடிச்சு போட்டு இலையோட மேற்பகுதியில பொருத்தி விடுது. அதனால இலையின் கீழே நார் உருவி போனாலும் கூட உறுதியா பிணைஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இலைகளோட அடிப்புறம் நார்களால இணைச்சி தச்ச எழில் மிகு கூடுங்க இது. தன்னோட சின்ன அழகால நாரை கிழிச்சி அத புல் விதையோட முடிச்சிட்டு ரொம்ப நேர்த்தியா தச்சிருக்க கூடிய அழக நம்ம பாக்குறப்ப வியப்பே மிஞ்சுது இல்லையா? தையல் இயந்திரம் இதனோட போட்டியே போட முடியாது. ஈடில்லா உழைப்பின் இணையில்லா வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தூக்கணாங்குருவி கூடு இருக்கு இல்லையா, சின்ன உயிர்கள் எப்படிதான் இந்த அளவுக்கு நுட்பமா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு மரத்துல தூக்கணத்தின் கூடுகள் நிறைய தொங்கிட்டே இருந்துச்சு. அப்பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணீரும் கூடு கட்ட தேவையான கரும்பு பயிரும் இருந்துச்சு. கரும்பு தோகையிலிருந்து நீண்ட நார்களை அது நல்லாவே உரிச்சு எடுக்குது. அதனால கரும்பு பயிரிடக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நிறைய கூடுகள் வந்து தொங்கிட்டு இருக்கும். ஆண் பறவை கூடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கூடு தனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் பெண் பறவை இணை சேருமா. இணைய கவர தேவையானது ரொம்பவே கடின உழைப்பு. கூட்டுல ரெண்டு அறைகள், அதுல ஒரு அறையில மெத்தை போன்ற மென்மையான அமைப்பு, அது குஞ்சுகளுக்கான இடம் போலும் எவ்வளவு நாள் உழைப்பா இருக்கும் பாத்துக்கோங்களேன். அடுத்து மாறுபட்ட கூடுகள். உயரமா வளரக்கூடிய புல்வகை ஒன்ன கால்நடை தீவனத்துக்காக நாங்க பயிரிடுறோம் சொல்றாங்க. அத நாளும் கொஞ்சமா வெட்டி எடுத்துட்டு வந்துருவோம். மழையால காட்டுல பசுமுள் நிறைய கிடந்ததால சில நாட்களா தீவன புல்ல அறுவடை செய்யல. நல்லா வளர்ந்து நின்னதுக்கு அப்புறமா புல்ல கண்ட குருவி ஒண்ணு ஒரு புல் தாள்ல அழகிய சிறு கூடு ஒன்றை பின்னி ரெண்டு முட்டைகளையும் இட்டு இருக்கு. அந்த குருவி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே முடியல. கூடு சின்னதா இருந்தாலுமே வேலைப்பாடு ரொம்ப அருமையா இருக்கும். ஆள் காட்டி கூடு கட்டுறதில்ல, கட்டாந்தரையில தான் முட்டையிடுது. அதனால அது எந்த நேரமும் விழிப்போட இருந்து முட்டைகளை காக்க வேண்டி இருக்கு. இரவுலையும் அது சரியா தூங்கறதில்ல. சின்ன ஒலி கேட்டாலுமே விழிப்போட குரல் எழுப்பக்கூடிய பூனைகள், நாய்கள், கால்நடைகள், மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களால அதுக்கு பெருசா இடையூறு. அதனுடைய குரல்ல துயரம் இலையோடுவது போல இருக்கும். ஆள் மட்டும் இல்லங்க, எந்த இடையூறு வந்தாலும் அது உரக்க குரல் எழுப்பும். மற்ற பறவைகளுக்கும் அந்த எச்சரிக்கை பயன்படும். என்னங்க பறவை பொறியாளர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல இருந்துதான் புகழ் அப்படின்றவர் வந்திருக்காரு. அவர் ஏன் இந்த அமைப்புல வந்து சேர்ந்தாரு, தமிழ் மேல ஏன் இவருக்கு இவ்வளவு பற்று வந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்குறீங்களா?
2: என் பேர் வந்து புகழ். நான் வந்து சேலத்தில் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பள்ளி வந்து எங்கன்னு பார்த்தா குகை மேல்நிலை பள்ளியில் படித்தேன். குகை. கல்லூரி வந்து நான் சேலம் தான், ஆனால் கல்லூரி வந்து நாமக்கல்ல இருக்க எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் படித்தேன். இப்போ படிச்சுட்டு இப்போ ஒசூரில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க்கில் இருக்கேன் நான்.
1: ஓகே ஓகே சார். அடுத்தது தமிழரன் மாணவர்கள் அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: தமிழரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் குட்டல் அரண், அதாவது தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாணவர் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா தமிழ்னா அந்த தமிழ் மொழியை மட்டும் குறிக்காமல் தமிழ்நாட்டில் இருக்க நிலங்களாக இருக்கட்டும், அங்கே வசிக்கிற மக்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்கல் அப்படின்னாலுமே இந்த மாணவர் அமைப்பு வந்து ஒரு அரணாக இருக்கும் அப்படிங்கிறனால தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிறது வச்சிருக்கு. இதுதான் அதோடைய பெயர் விளக்கம்னு கூட சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார். நீங்கள் எப்படி இந்த அமைப்புக்குள்ளே ஜாயின் பண்ணீங்க?
2: நான் ஜாயின் பண்ணது அப்படின்னா, எல்லாத்துக்குமே சின்ன வயசில் படிக்கிறப்ப தமிழ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யார் ஸ்கூலில் படித்தாலுமே சரி, ஒரு பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், நம்ம எந்த மொழியில் இருந்தாலுமே நம்ம தாய்மொழி மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த ஒரு ஈர்ப்பில் தான் பள்ளியில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துனாங்க, கட்டுரை போட்டி மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துனாங்க. அந்த நிகழ்வில் வந்து நான் இணைஞ்சிருந்தேன், பரிசு வாங்கியிருந்தேன். அது மூலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சார்ந்த நிகழ்வெல்லாம் பண்ணி பண்ணி இந்த அமைப்பில் நான் இணைஞ்சேன்.
1: சூப்பர் சூப்பர் சார். தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் வரது

0: என்ன காரணம் சார்?
1: அந்த கட்டுரை போட்டு சொல்லியிருந்தால அது வந்து எதை பற்றிய வெளிப்பாடு, எதை பற்றிய டாபிக் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, இப்போ இருக்க தமிழுடைய நிலைமையாக இருக்கட்டும், நம்மளுடைய வளங்களுடைய சுரண்டலாக இருக்கட்டும், அதெல்லாமே வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது தலைப்புகள். அதை படிக்க படிக்க இவ்வளோ அழிவுகள் இருக்குது, இப்படியெல்லாம் நம்ம மொழி அழியுது, சிதைக்கப்படுது, நம்ம வளங்கள் இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுது அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சு, அதான் ஏற்கனவே ஆர்வம் இருந்தது. இதெல்லாம் நானே படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து வந்தது.
0: ஓகே சார், தமிழில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு அது மூலியமாக தான் நிறைய ஆர்வம் வந்துச்சு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து உங்களோட தமிழரன் இந்த மாணவர்கள் அமைப்பு மூலியமாக என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: தமிழரன் வந்து கிட்டத்தட்ட தொடங்கி 10 ஆண்டு ஆகுது. முதல்ல சென்னையில் தான் தொடங்குனது. நம்ம அமைப்பு வந்து மொத்தம் 7 மாவட்டங்களில் இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம், காஞ்சிபுரம், ஈரோடு, தஞ்சாவூர், திருப்பூர்னு மொத்தம் 7 மாவட்டத்தில் இருக்குது. நம்ம மாவட்டம் வந்து 3வதாக தொடங்குனது. 7 ஆண்டுகளாக தமிழரன் சேலத்தில் நடந்துட்டுருக்கு. அதாவது பெரிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக தாய்மொழி நாள்னு சொல்லி பிப்ரவரி 21 வந்து ஐநா சபை வந்து தந்திருக்கு. எதுக்காக அந்த நாள் தந்திருக்கு அப்படின்னா, ஏதேதோ நாள்னா நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் கொண்டாடுறோம், ஆனால் நம்ம தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறது இல்லை, யாருக்குமே தெரியாது. தாய்மொழிக்காக ஒரு நாள் இருக்குது அப்படிங்கிறது யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க ஸ்கூல் காலேஜில் போயிட்டு 22 இடத்துல, கல்லூரிகள் ஒரு 13 இடமும், பள்ளிகள் ஒரு 8 இடத்துலையும் தங்களோட கையெழுத்த தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லி 22 இடத்துல நம்ம தமிழர் மாணவர்கள் வந்து கையெழுத்த தமிழில் நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் வந்து வினாவிடை தேர்வு அப்படின்னு சொல்லி நம்மளோட வரலாறு, இப்போ பாடப்புத்தகத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரலாறு எதுவுமே தரதில்லை. அதாவது நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, நம்ம எப்படியெல்லாம் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு கூட தமிழர்கள் சார்ந்து இல்லை. அதனால் தமிழக பெண்கள் சேர்க்கலாம் அப்படிங்கிற பெண்கள் அமைப்பு இருக்குது, எங்களுடைய தாய் அமைப்பாக சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து தமிழர் வரலாறுன்னு சொல்லி ஒரு 6 தொகுதி புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய புத்தகத்தை வந்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் நாங்களாக போய் தந்து படிக்க வச்சு தேர்வாக ஒன்று நடத்துவோம் செப்டம்பர் மாதத்தில். அதுக்கு வந்து பரிசளிப்புன்னு பார்த்தா மொத்தம் 6 தொகுதி இருக்குல்ல, ஒரு தொகுதிக்கு 37,000 ரூபா வரையுமே பரிசு தொகை வரும். அது பரிசு தொகை அன்னைக்கு கலக்க வராங்க தமிழ் பசங்க அப்படின்னு ஒரு பண்பாட்டு கலை நிகழ்ச்சி வந்து, அதாவது இப்போ தொலைக்காட்சிகளில் போடுற பண்பாடு கலை நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் நம்மளுடைய சிலம்பாட்டம், பறையாட்டம், மயிலாட்டம், நம்ம தமிழர் மரபு சார்ந்த கலைகளை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கல்லூரி பசங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறனால அந்த நிகழ்வும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து மையமாக நடக்கிற மிகப்பெரிய நிகழ்வுகள். இது மட்டும் இல்லாமல் சேலம் வந்து இப்போ தமிழர் மாணவர்கள் மொத்தம் 4 பகுதிகளாக இருக்குது. 4 பகுதியிலையுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வும் முன்னெடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, வணிகப் பெயர் பலகைனா தமிழில் வைக்கிறதில்ல. இப்போ வந்து ஏன் வணிகப் பெயர் பலகைனா முன்னெடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ பேக்கரி அப்படிங்கிறது தமிழ் இல்லை, நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்க நம்ம 2 பேர்த்துக்காக இருக்கட்டும், இல்லை யார்டேஜ் போகிறோம் அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழான்னு கேட்டால் அது தமிழ் இல்லைங்கிறது தெரியும், ஆனால் அதுக்கான தமிழ் வார்த்தை யாருக்குமே தெரியாது. அடுத்த தலைமுறையாக இருக்கட்டும் பேக்கரிங்கிறது தான் தமிழ் போல இருக்குது அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் கடத்துவாங்களே தவிர, அந்த பேக்கரிங்கிறதுக்கான தமிழ் வார்த்தை அடுமனை, வெதுப்பியகம் அப்படிங்கிற வார்த்தை அழிஞ்சு போகும். இப்படி தான் நம்மளுடைய பல மொழிகள் எழுது, அதாவது டீ காப்பின்னு சொல்கிறோம், தேநீர் குழம்பி அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்மளோட பெயரில் தமிழ் இல்லை, கையெழுத்த தமிழ் இல்லை, வழிபாட்டில் தமிழ் இல்லை, நம்மளோட வழக்காடு மன்றங்களில் தமிழ் இல்லை, எதுலேயுமே தமிழ் இல்லைங்கிறனால அதான் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே நம்மளோட தமிழ் மொழி இல்லை, இப்படியெல்லாம் சிதைக்கப்படுது, இப்படியெல்லாம் அழிக்கப்படுதுங்கிறனால தான் 4 பகுதிகளுமே மாதம் மாதம் ஒவ்வொரு நிகழ்வு, திருக்குறள் ஓட்டுறது, வணிக பெயர் பலகை மாற்றுறது, கையெழுத்து முகாம் நடத்துறது, கருத்தரங்கங்கள் நடத்துறது, இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் சேலத்தில் பண்ணிகிட்ருக்கோம். சேலத்தில் மட்டும் இல்லாமல் அந்த 7 மாவட்டங்களுமே பண்ணிகிட்ருக்கோம்.
0: சூப்பர் சார், அதாவது இந்த ஒரு தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலியமாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தமிழுக்காக பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர் அமைப்பு பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம்

0: வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்கள் வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில் இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு தமிழ் ஏன் ரொம்ப பிடிச்சிச்சு, எதனால இந்த தமிழ் அரண் மாணவர் அமைப்புக்கு வந்தாரு அப்படின்றத எல்லா விஷயத்த நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த தமிழரன் மாணவர்கள் அமைப்பு மூலமா நீங்க கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள்னா எதை சொல்வீங்க?
3: நான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப அதான் பேச்சு போட்டி கூட இவங்க வைப்பாங்க. பேச்சு போட்டியில் கூட நான் பெருசாக கலந்துக்கிட்டதில்ல. கட்டுரை போட்டி அந்த மாதிரி போட்டியில் தான் கலந்துக்கிட்டேன். அமைப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வெளியே பேசவே நான் ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய கருத்து வந்து நான் எழுத்து வடிவில் மட்டும்தான் தந்துக்கிட்டு இருந்தது. போய் இப்போ பேசுகிறேன், இப்போ இந்த நிகழ்வுலேயே வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா அது காரணம் இந்த அமைப்பு தான். நான் சொல்லுவேன், இந்த அமைப்பு தான் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஒன்று இல்லாமல் பண்ணுது. இப்போ எங்கே எதுனாலும் நான் முன்னாடி நின்று பேசுவேன், பண்ணுவேன். என்கிட்ட இப்போ ஒரு ஈவெண்ட் தந்தால் நான் ஆர்கனைஸ் பண்ணி A2Z நான் அதை கொண்டு போய் முடித்து தருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த அமைப்பு மூலமாக தான் கிடச்சிது.
1: சூப்பர் சார், உங்களுக்குள்ள ஒரு துணிச்சல் வந்ததை தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்து வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேச்சு போட்டி கட்டுரை போட்டிலாம் நான் கலந்துப்பேன் அப்படின்ட்டு. அந்த போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கும் போது என்ன மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சார்?
3: அனுபவங்கிறது மற்ற நிறைய பேச்சு போட்டி கட்டுரை போட்டியில் நான் கலந்துருந்தாலுமே எந்த இடத்துல வந்து எப்படி இருந்தது எனக்கு அப்படின்னா, மற்ற இடத்துல கலந்துக்கிறப்ப நம்மளுடைய மொழி சார்ந்து இருக்காது. என்னதான் இருந்தாலும் பாரதியார் அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் பற்றி மட்டுமே இருக்குமே தவிர, நம்மளுடைய தமிழ் தலைவர்காக உயிர் நீத்த, இப்போ January 25 மொழிக்காக உயிர் நீத்த, May 25 மொழிபோரேகர் நாளுக்கு உயிரிட்ட தாளமுத்து நடராசன், இந்த மாதிரி நம்ம மொழிக்காக உயிரிட்ட தமிழ் தலைவர்கள் பற்றி யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கட்டும். ஏன்னா நம்ம போராட்டம் உயிர் தியாகம் அப்படின்னாலுமே இப்போ நம்மளுக்கு எடுத்தோடனே ஞாபகம் வருது இந்தியா விடுதலை, காந்தி பண்ணார், நேதாஜி பண்ணாருன்னு தவிர, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ சிக்கல் நடந்திருக்கு. இந்தி திணிப்புக்கு எவ்வளவோ பேர் போராடினதாக இருக்கட்டும், மொழி திணிப்புக்காக இறந்ததாக இருக்கட்டும், அதான் இப்போ சொன்னதுனே மொழிபோரேகர் தியாகிகள், இவங்கள்லாம் நம்ம இப்போ இருக்க மாணவர்கள் கேட்டால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நிறையா அனுபவம் எனக்கு தெரிஞ்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அமைப்புக்கு வந்ததுக்கப்புறம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: கண்டிப்பாக சார், இந்த போட்டிகள் மூலியமாக நிறைய தலைவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நிகழ்வு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
3: எனக்கு பிடித்த நிகழ்ச்சினா அந்த வினா விடை கலக்க வராங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுடைய வரலாறு வந்து நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்குறோம். எப்படின்னா ஒரு இனத்தை அழிக்கணும் இல்லை ஒரு மொழியை அழிக்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய வரலாறு நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலுமே அந்த இனமே அழிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தனை வரலாறு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவனுக்கு ஏதாச்சும் அந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னா அவன் அந்த இடத்துல நின்று பேசும். அப்படிப்பட்ட வரலாறே ஒருத்தனுக்கு தெரியல அப்படின்னா நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அவன் அந்த இடத்துல அழிஞ்சு தான் போவான், புறக்கணிக்க தான் போடுவான், அவனால் பேச முடியாது. அப்படிங்கிறனால தான் நாங்கள் மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வரலாறு கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறனால எனக்கு அந்த நிகழ்வு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கும்.
1: சூப்பர் சார், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி வரலாறை தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, ரொம்பவே சூப்பராக தமிழ் மீது ஆர்வம் கொண்ட புகழ் அவர்கள் அவங்களோட ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: நண்டுனே தாயோ.
1: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
2: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
1: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: வாரத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பு பத்தி, அதுலயும் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க, எதனால அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: சார், இந்த உங்களோட தமிழரண் அமைப்பு மூலியமா இளைஞர்களுக்கு தேவையான என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க?
5: இந்த இடத்துல மாணவர்கள்ங்கிறத தாண்டியே நாங்கள் இது ஒரு நிகழ்வே பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னா, எந்த நிகழ்வு பண்ணிடணும்னா, மருத்துவமனைகள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு ஒரு கியூஆர் செயலி அந்த இது வச்சு விட்டு அதில் ஸ்கேன் பண்ணால் தமிழ் பேர் வருது. இப்போ நம்மளுடைய பேர்லேருந்தே, அதான் ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்ம மொழி அழிக்கப்படுது. பேர் வைக்கிறது தமிழ் பேராக இல்லை. அடுத்து அவன் போடுற கையெழுத்து பள்ளியிலையாக இருக்கட்டும் கல்லூரியிலையாக இருக்கட்டும் தமிழ் இல்லை. வணிக பெயர் பலகை அதில் தமிழ் இல்லை. கடை வைக்கிறோன்னா நம்மளுடைய வண்டியெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பக்கம் அரசோட ஆணையம் இருக்குது, முன்னாடி வந்து தானான்னு வச்சுக்கணும், பின்னாடி வந்து டீன்னு வைக்கணும். ஆனால் அதை பின்பற்றுறது இல்லை. வணிக பெயர் பலகையில் அது 5:3:2 அந்த விகிதத்தில். 5% வந்து அதாவது நம்ம மாநிலத்துடைய ஆட்சி மொழியும், 3% வந்து அலுவல் மொழி ஆங்கிலமும், 2% வந்து அவங்களுக்கு விருப்ப மொழியில் அது அந்தபடியாக இருக்கட்டும். எல்லாமே அரசாணையம் இருக்குது, அது யாருக்குமே தெரியப்படுத்துறது இல்லை. இதெல்லாம் அதான் எல்லாமே இருக்கு, ஆனால் அதுதான் சிக்கலாக இருக்குது. மக்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லைங்கிறனால தான் நாங்கள் முழுக்க முழுக்க இறங்கி அவங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
4: சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் வந்து எல்லாருக்காகவுமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கு. சார், அடுத்து வந்து இப்போ இருக்க மாணவர்களுக்கு தமிழ் வார்த்தைகள் நிறையவே தெரியாமல் இருக்கு. அந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்?
5: தமிழாசிரியர்கள்னால் ஒரு சில பள்ளியில் நாங்கள் போய் நிகழ்வு பண்ணுறப்பே சொல்லுவாங்க. என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, என் வகுப்பில் வந்து முழுக்க முழுக்க நான் தமிழ் மொழியில் பேச வைக்கிறேன் அப்படிங்கிறதாலும் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே நல்லா வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த தமிழ் பிரீடு அந்த ஒரு வகுப்பை தாண்டி மீதி மாணவர்கள் எல்லாருமே ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் தான் இருக்காங்களே தவிர, இப்போ நம்ம ஊரில் இங்கிலீஷ் பேசினா தான் கெத்து அப்படி. ஏன்னா நான் இந்த அமைப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கையெழுத்துனாலே இங்கிலீஷில் மட்டும்தான் போடணும் அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இதில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு, கையெழுத்துனா இங்கிலீஷில் மட்டும் போடலாம், தமிழ்லேயும் போடலாம் அப்படிங்கிறதே எனக்கு இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால ஆசிரியர்கள் மூலிமா நம்ம கொண்டு போகலாம், சின்ன சின்ன கருத்தரங்குகள் நடத்தி இப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படிங்கிறது கொண்டு போகலாம். நிகழ்வு மூலிமா மட்டும்தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இருக்கட்டும் மாணவர்கள்கிட்டையாக இருக்கட்டும். ஏன்னா எதுவுமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இப்படியெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. மொபைல் ஒன்று அடிக்ஷன், அது ஒன்றுனால நிறையா நிகழ்வு நடத்துறது மூலிமா தான் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்.
4: ஓகே ஓகே சார், அடுத்தது இந்த தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பில் நீங்கள் சேரும்போது என்னென்ன மாதிரியான சவால்களெல்லாம் சந்திச்சிங்க, எப்படி அதை தாண்டி தொடர்ந்து பயணிச்சிங்க சார்?
5: தொடக்கத்தில் வந்து வீட்டில் வந்து இதுக்கெல்லாம் போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வீட்டையோட இணைஞ்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுறதா இருக்கட்டும், வீட்டில் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா இப்போ தொடக்கத்தில் உள்ள அப்படின்னா எந்த ஒரு பேரண்ட்ஸுமே நம்ம பையன் எதுக்கு போகிறான் அப்படின்னு தெரியல, எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் தப்பாக மாட்டிக்குவானோ அப்படிங்கிறது தெரியாமல் தான் எங்கள் பேரண்ட்ஸுமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் கூப்பிட்டு போய் இன்வால்வ் பண்ணி பண்ணவும் தான், சரி நம்ம பையன் நல்ல விஷயம் தான் பண்ணுறான், நம்ம பையன் தமிழ் கோசம் தான் பண்ணுறான் அப்படிங்கிறது ஒரு தெளிவு அவங்களுக்கும் கிடச்சி, இப்போ அவங்களும் நிகழ்வுக்கு வரதாக இருக்கட்டும், எனக்கோசம் ஏதாச்சும் ஒரு அமைப்பில் செய்ய வேண்டிய செயல்கள் அவங்களும் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா விஷயம் நான் இப்போ வீட்டோடு சேர்ந்து தான் பண்ணுறேன். அதான் முதல்ல வீடு ஒரு சிக்கலாக இருக்கும், அது ஒன்று. எதுனாலும் அமைப்புன்னே போகிறான் பையன், அது சரியாக இருக்குமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற சிக்கல் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அமைப்புக்கு வரதான் இப்போ ஒரு சமூகத்துக்கு ஒரு பையன் போய் ஒன்று பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அச்சம் இருக்கும். ஏன்னா அவன் எப்படி பண்ணுறான், என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஒரு மொழிக்காக பண்ணுறோம், எல்லாத்தையும் கடந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தெரியாது பேரண்ட்ஸுக்கு. அதனால் பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போனனால தான் இப்போ எனக்கு இந்த சரி பையன் சரியாக தான் பண்ணுறான், இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை வீட்டில் தொடக்கத்தில் இருந்தது.
4: கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்மளுக்கு நிறையா சவால்கள் இருக்கும், அதை நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, அதில் அவர் பார்த்த சவால்கள் என்னென்ன, அதை தாண்டி எப்படி தொடர்ந்து பயணிச்சாரு அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை வழங்குகின்றன.
1: कहने या दूसरा कोई सामान बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட பயணத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, தமிழ் மீது ஏன் இவருக்கு இவ்வளவு ஆர்வம், அந்த தமிழ் அரண் அமைப்பு மூலியமா அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு

0: சார், சமூக ஊடகங்கள் எந்த அளவு உங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்புக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: சமூக ஊடகங்கள்னு எடுத்துக்கிட்டா, இப்ப எல்லாருமே இருக்கிற நேரத்துல இரண்டு பாதிக்கு பாதியாச்சும் மொபைலில் நம்ம எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நானே பாருங்கள், வந்ததுலேருந்து எவ்வளோ வார்த்தை, என்னதான் தமிழ்மொழின்னு பேசினாலுமே என்னாலே சில வார்த்தைகள் தமிழில் பேச முடியல. அந்தளவு எல்லாம் அடிக்ஷன் ஆகிட்டோம் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். எல்லாமே இப்போ இணையவழியில் எங்களுக்கு எல்லாத்துலேயுமே பக்கம் இருக்குது. ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்கம் இருக்குது. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு நிகழ்வுமே அதில் அப்லோட் பண்ணுறதும், ஒவ்வொரு சிறிய விளையாட்டு பண்ணி அதை அப்லோட் பண்ணுறதும். ஏன்னா இப்போ இன்ஸ்டா ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னாலுமே அதில் எங்களோட பேஜுக்கான ஒரு ரீல் வந்தால் அது மூலிமா, சரி பேக்கரி அப்படின்னா பேக்கரிங்கிறது தமிழ் இல்லை, அடுமனைன்னு அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, வெதிப்பியகம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கையெழுத்து தமிழில் போடலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்கு இணையவழி எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது.
0: ஓகே ஓகே சார், சமூக ஊடகங்கள் வந்து ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. சார், அடுத்து வந்து தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: முதல் முறை நிகழ்வுக்கு வந்தேன்னு சொன்னால, அந்த நிகழ்வில் வந்து நான் காலையிலேயே வந்துட்டேன், சாப்பிடல, காலையிலையும் சாப்பிடல, நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் ஆயிடுச்சு. அதில் என்ன அப்படின்னா, நான் சரியாக பங்கேற்கலை, எனக்கு சான்றிதழும் கிடைக்கல, ஏன்னா பரிசு தரதா சொல்லியிருந்தாங்க. அதில் நானும் சரியாக பங்கேற்காமல் எனக்கு சான்றிதழ் எதுவுமே இல்லை. சரி கிளம்பலாங்கிறப்ப அவங்க சாப்பிட்ற டைம் வந்ததுனால, சரி தம்பி இருக்கானே இவனும் சாப்பிட்டோம். இப்போ வந்து நான் அமைப்புலையும் இல்லை, நான் யாருன்னே தெரில, நான் ஒரு தேர்ட் பர்சன், ஜஸ்ட்டு அந்த நிகழ்வுக்கு போன பையன் மட்டும்தான். அப்படி இருக்க பையனை கூட நம்ம எல்லாம் ஒன்று தான், அந்த பையன் சாப்பிட்டுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே வந்து சாப்பாடு சொல்லியிருந்ததே அங்கேருந்து 20 பேத்துக்கு மட்டும்தான், என்ன சேர்த்தா அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப, அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கோசம் அவங்க பார்த்து பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, எதிர்காலத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
1: நான் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் தான், மிடில் கிளாஸ் கூட லோவர் மிடில் கிளாஸ் தான் சொல்லலாம். ஏன்னா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த பையன் தான் நான். அப்பா வீட்டை நல்லா பார்த்துக்கணும், வீடு ஒன்று சொந்தமாக கட்டணும், வீடு வீட்டில் வரையுமே வாடகை வீட்டில் தான், அதனால் வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் இருக்குது. வீடு சொந்தமாக கட்டி அப்பா இன்னைக்கு வரையுமே வேலைக்கு போயிட்டுருக்காரு, அவரை உட்கார வச்சு சாப்பாடு போகணும், வீட்டை எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று.
0: சூப்பர் சார், நீங்கள் சொன்ன பதிலை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நாம் ஜாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற உலகத்தில், உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பாமல் நீங்களே அவங்கள ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் அப்படின்ற பதிலை கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். சார், அடுத்து வந்து தமிழ் இலக்கியத்தில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கவிஞர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க?
1: ஐயா பாவலர் பெருஞ்சித்தரனார சொல்லலாம். அதான், அவர் வந்து தமிழ் தேசிய தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. நான் இன்ஸ்பயர் ஆகி உள்ள வரத்துக்கு அவருமே கூட ஒரு காரணம். ஏன்னா எவ்வளவோ தமிழ் தலைவர்கள் இருந்தும் நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னா, எங்கள் அமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து அவங்களுடைய சொந்த பேத்தி, பாவலர் பெருஞ்சித்திரனுடைய சொந்த பேத்தி. எத்தனை தமிழ் தலைவர்கள் இருந்தாலுமே என் கண்ணுக்கு முன்னாடி அவங்க இருந்து இவ்வளோ பண்ணனால, அவரை பற்றி நல்லா படித்தனால எனக்கு அவர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர் சார். அடுத்தது, அவர் எழுதுனதுலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வரிகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க?
1: இது வந்து என்னோட ரியல் லைஃப்லேயும் எனக்கு செட் ஆகிற ஒன்று. என்ன அப்படின்னா, அவர் சொன்னது, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா, உடலும் சோர்ந்ததா மேலும் வருந்ததா, கள்ள மாந்தராம் கயவர் நடுவிலே, கடுமை வளைப்படா மகிழ்ச்சி முடிவிலே அப்படின்னு சொல்லி ஐயா ஒன்று சொல்லியிருப்பார். இது வந்து உண்மையிலேயே நான் எந்த இடத்துலலாம் ஒரு டிப்ரெஷனில் போய் உக்காடுறேன், எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, இது மூலிமா நான் லாக் ஆகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த ஒரு இது வந்து ரொம்ப எனக்கு என்னை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் அடுத்து மீண்டு வரத்துக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒரு லைன் கூட நான் சொல்லணும். அதான் நான் சொல்லியிருந்தேன்ல, உள்ளம் விழுந்ததா தூக்கி நிறுத்தடா. அதாவது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியாச்சும் நான் டிப்ரெஷன் போயிட்டேன், ரொம்ப சேடாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லணும். உள்ளம் விழுந்ததா அதை தாண்டி மீண்டும் வரணும் அப்படிங்கிறதாகவும், உடல் சோர்ந்ததா அதாவது வேலைக்கு போகிற இடத்துல அந்த மாதிரி இல்லை, வெளியே ஏதாச்சும் திட்டி அந்த இடத்துல என்னோடய உடல் சோர்ந்து வேலை பார்த்து அந்த மாதிரி ஒன்று இருக்கப்ப, கள்ள மாந்தரம் கயவர் நடுவிலே அப்படின்னா, எவ்வளோ மக்கள் இருப்பாங்க, அதில் கயவர்களும் இருப்பாங்க நல்லவர்களும் இருப்பாங்க, அவங்களாம் ஃபேஸ் பண்ணணும். கடுமையான உழைப்பு வந்து எப்பயுமே வெற்றி தான் கடைசியில் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரி ஐயா சொல்லியிருப்பார். அதுதான் நானும் சொல்லியிருந்தேன்.
0: சூப்பர் சார், அவரோட வரிகள் வந்து உங்கள் வாழ்க்கை அனுபவத்தோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழரன் மாணவர்கள் அமைப்பில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, தமிழை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே புகழ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்து வந்து இப்போ வருகிற அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு உங்களோட அனுபவத்துல இருந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
4: மற்ற மாணவர்களுக்குங்கிறப்ப அதான் ஆங்கிலம் இருக்கலாம். அதாவது மும்மொழி கொள்கை கொண்டு வரப்ப அண்ணா ஒன்று சொல்லியிருப்பாரு, ஹிந்தி வந்து கட்டாயமா படுத்துறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா, அண்ணா அந்த பூனை கதை ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் வந்து, புகழ்பெற்ற சயின்டிஸ்ட் வந்து ரெண்டு ஓட்டை போட்டு வச்சாராம். எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டு வாசலில் ரெண்டு ஓட்டை, ஒரு ஓட்டை வந்து பெரிய பூனைக்கும் இன்னொரு சின்ன ஓட்டை வந்து சின்ன பூனைக்கும் போட்டு வச்சாரு. ஆனால் அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுக்கே அது தெரியல. என்ன அப்படின்னா, அந்த பெரிய ஓட்டையில சின்ன பூனையும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இது தெரில. அதே தான் சொல்கிறேன், ஆங்கிலம்ங்கிறது வந்து உலகளாவிய மொழி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நம்ம தேவைக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்காக நம்ம தமிழ் மொழியை விட்டுட்டு தான் போய் அதை பயன்படுத்தணுங்கிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம யாரையாச்சும் ஒருத்தங்களை துன்புறுத்துகிறோம் அப்படின்னா, அவங்க எடுத்தோடனே என்ன தான் ஆங்கிலம் பேசியிருந்தாலும் என்ன தான் பண்ணியிருந்தாலும், அவங்க உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது அவங்களோட தாய்மொழியில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன் ஒரு மொழிக்கு நம்ம தாய்மொழிங்கிற அந்தஸ்து தரோம் அப்படின்னா, நம்ம தாய்க்கு நிகர அந்த மொழியை பார்த்துக்கணும், நம்ம தாய்க்கு நிகர அந்த மொழி இருக்குங்கிறனால மட்டும்தான் அதுக்கு தாய்மொழி அந்தஸ்து தரும். அப்படிங்கிறப்ப எல்லா மொழிகளுக்குமே நம்ம தாய்மொழி தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்குமே ஒரு தாயாக இருக்கிற ஒரு மொழியை நம்ம தமிழர்களே இப்போ இருக்க ஜென்ரேஷனே அதை வந்து சரியாக பாதுகாக்கிறது இல்லை, சரியாக பயன்படுத்துறதில்லை, போக போக அழிவு பட்டியலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான்.

0: ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களோட மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, தங்களோட கையெழுத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்ச கடைப்பேராக இருக்கட்டும், அவங்க வீட்டில் பிறக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், வண்டி நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தமிழ்மொழி பயன்படுத்தலாம். அப்படி இல்லை என்ன பயன்படுத்துறது, எந்த வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியலினாலுமே தமிழரன் மாணவர்களை வந்து தொடர்பு கொண்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ஒரு வார்த்தை, சரியான வார்த்தை என்னங்கிறது நாங்கள் சொல்லுவோம். எங்களை தொடர்பு கொள்ளுறதுக்கு வந்து ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எல்லாரையும் எல்லாத்துலேயுமே தமிழரன் மாணவர்கள் அப்படின்னு போட்டாலே எங்களுடைய பேஜ் ஒன்று வரும், அது மூலிமா எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வருங்கால மாணவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். சார், அடுத்து இப்போ சேலம்ல இருக்க ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உங்களோட அனுபவத்திலேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
0: சேலத்தில் வந்து இப்போ இருக்கிற எல்லா பள்ளிக்கல்லூரியுமே மேக்சிமம் ஆஃப் ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே தமிழரன் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தெரியும். கிட்டத்தட்ட அதான் ஒவ்வொரு நிகழ்வுமே பள்ளிக்கல்லூரியில் போய் முன்னெடுக்கிறனால, அந்த கையெழுத்து முகாம் தேர்வெல்லாம் பள்ளி மாணவர்கள் இருக்கிறனால எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய மாணவர் அமைப்பு தெரிஞ்சிருக்கு. இப்போ சேலத்தில் இருக்க எல்லா கல்லூரி பள்ளி ஆசிரியர்களுமே நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதாவது அவங்களே நம்மளை கூப்பிட்டு எங்கள் பள்ளியில் எங்கள் கல்லூரியில் ஒரு நிகழ்வு நடத்துங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேர் வந்து இருக்குது. அந்தளவுக்கு ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நன்றியும் சொல்லிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நம்ம மாணவர்கள் பண்ணுறாங்க, நம்ம மண்ணுக்காக பண்ணுறாங்க, நம்ம மொழியை வந்து நம்ம பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு தெரிஞ்சனால மட்டும்தான் எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், எங்களை அந்த பள்ளிக்குள்ளே அனுமதிக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒத்துழைப்பு தரதெல்லாம் இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும்.
1: சூப்பர் சூப்பர் சார், இப்போவும் நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதையும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் ரொம்பவே சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க. சார், இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி.
0: அனைவருக்கும் நன்றி.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான புகழ் அவர்கள் அவங்களோட தமிழ் அரண் மாணவர்கள் அமைப்புல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, தமிழை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அவங்க வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன சத்யா பேச போறோம், எந்த விஷயத்தை பத்தி முக்கியமாக நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது நீங்க கேட்கலாம். இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் நாட்டோட எதிர்காலத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா கல்வி. இந்த கல்வி இல்லாமல் எதுவுமே இங்கே இல்லைங்க. ஏன்னா கல்வி மட்டும்தான் ஒரு மனுஷனை முழு மனிதனாக உருவாக்குது. ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி தான் வந்தாகணும். ஒரு படிப்பு படித்து முடிச்சாதான், இன்ஜினியரிங் முடிச்சாதான் நீ ஒரு இன்ஜினியர், டாக்டருக்கு MBBS முடிச்சாதான் நீ ஒரு டாக்டர் அப்படிங்க மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த டிகிரிகள் வாங்கினா மட்டும்தான் அவங்க நினச்ச அவங்க அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பா இந்த கல்வி அப்படிங்கிற இந்த விஷயம் தாங்க, அதாவது எஜுகேஷன். இந்த எஜுகேஷன் இல்லைன்னா நம்மளுடைய நாட்டில் நிறைய விஷயங்கள் மாறிடும். அதாவது ஒரு விஞ்ஞானம் செய்ய முடியாது, இல்லை கடலுக்கடியில் ஒரு ஆய்வுகள் செய்ய முடியாது, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் நடக்காது, ஒரு டாக்டர்ஸ் உருவாக மாட்டாங்க, ஒரு இன்ஜினியர்ஸ் உருவாக மாட்டாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே அச்சாணி அப்படின்னா அந்த கல்வி தான். அந்த கல்வித்துறை இப்போ எப்படி இருக்குது, முன்னேற்றம் ஆகிருக்குதா, முன்னேறதோட இப்போ அட்வான்ஸ் ஆகிருக்குதா? நிறைய விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்குது. ஏஐ வந்துருக்குது, டெக்னாலஜி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் அட்வான்டேஜாகவும் இருந்தாலும் அதே நேரத்தில் இது வணிகமயம் ஆகிடுச்சா, அதாவது இது இப்போ பிஸ்னஸாக மாறிடுச்சா, எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்பர் ஒன் பிஸ்னஸாக இப்போ மாறிடுச்சா அப்படிங்கிறதும் ஒரு சிலருடைய கருத்துக்களாக இருக்குது. இப்போது உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கல்வி அப்படிங்கிறது இப்போ முன்னேற்றம் ஆகிருக்குது, அட்வான்ஸ் ஆகிருக்குதா, இல்லை வணிகமயம் ஆகிருக்குதா, அதாவது பிஸ்னஸாக மாறியிருக்குதா? இதுதான் வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. எஸ், கல்வித்துறை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா, இல்லை வணிகமயம் ஆகி உள்ளதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா, வணிகமயம் ஆகி உள்ளதா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க. 9787707178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய நேயர்கள் மீண்டும் நம்ம கூட பேச போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்காக மார்ட்டின் கார்ஜினுடைய குண்டு கோழி சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
3: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயிலை எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா, நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்வித்துறை முன்னேற்றம் அடைந்துள்ளதா இல்ல வணிகமாகி மாறியுள்ளதா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட முதல் நேயரா ஒரு நேயர் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி வாசன், திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தேன்.
5: வணக்கம் அண்ணா, வணக்கம், சொல்லுங்க அண்ணா உங்களோட கருத்துக்கள்.
6: அதாவது கல்வி வந்து வளர்ச்சி அடையணுன்னு சொல்லணுங்க, வந்து வணிகம் அப்படின்னா வணிகமும் கல்வியும் ரெண்டு கண்டது மாதிரிங்க. இந்த கல்வி இல்லை அப்படிங்கிற போது வணிகமும் இல்லை, வணிகம் இல்லைங்கிற போது கல்வியும் வளராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவர் ஒரு லட்சம் கணக்குல செலவு பண்ணி வந்து வேலைக்கு வர்றாரு, அவர் பல மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் சம்பளம் இல்லாம அவர் குடும்பத்தை பார்க்காம சும்மா வந்து செய்ய முடியுமா? அத வணிகம்னு நாம சொல்ல முடியாது, அது ஒரு அவருக்கு ஒரு கடமை அது. அதனால இந்த கல்வி நல்ல வளர்ச்சி அடையுதுங்க, இந்த கல்வி வளர்ச்சி அடையறதுனால வணிகமும் நல்லா வளர்ச்சி அடையுது, ரெண்டும் ரெண்டு கண்கள் மாதிரி இல்லாம என்னுடைய தாழ்மையான கருத்து.
5: சூப்பர், நான் ரொம்ப சூப்பராவே உங்களோட கருத்துல பறந்துட்டேன்னா
6: நன்றிங்கண்ணா. நன்றிங்க.
5: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள் நிறையவே வந்துட்டு உண்மைங்க. இப்போ ஒரு மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா அது கல்விக்கு மட்டும்தாங்க இருக்குது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு மனுஷனுடைய உயர்விற்கும் அடித்தளமாக இருக்கிறது அப்படின்னா இந்த கல்வி தான். ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வேணால் ஆகலாம், எவ்வளோ பெரிய டாக்டராக வேணாலும் ஆகலாம், ஆனால் அவருக்கு அந்த பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்தது இந்த கல்வி, அதாவது இந்த எஜுகேஷன் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி இந்த கல்வித்துறை பத்தி பேசும்போது ரெண்டு கருத்துக்கள் வலுவா வந்துட்டு எனக்கு ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, கல்வித்துறை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. இன்னொரு சில பேர் கல்வி இன்னைக்கு சேவையா இல்லாம வணிகமா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க. இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? கல்வித்துறை இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா இல்ல கல்வித்துறை இப்போ சேவையா இல்லாம வணிகமா மாறி இருக்கிறதா அப்படிங்கிற பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குவாங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம்ம கூட நிகழ்ச்சியில சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. காலையில நம்மை சுற்றி மதியம் எட்டு திக்கும் நம் குரல்னாவே இந்த ஒரே கன்ஃபியூஷன் தாங்க வருது. நம்மை சுற்றி பேசுறமா எட்டு திக்கும் நம் குரல் பேசுறமாங்கிறது அப்பப்போ மறந்துடுது, பழக தோசில வந்துடுது. இப்போ இன்னைக்கு நம்ம எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்வித்துறை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா இல்ல வணிகமாகையா ஆயிடுச்சா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்கறதுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ கல்வித்துறை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகமும் இல்லைங்க, நமக்கு 100% நம் கண்ணை மூடி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியில் வந்துட்டு கிராமங்களில் பள்ளிகளை வந்துட்டு குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயுமே பள்ளிகள் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, மாணவர்களுக்கான நல்ல தரமான கல்விகளுமே இருக்குது. அதே நேரத்தில் இப்போ அட்வான்ஸாகவும் போயிட்டாங்க ஏஐ, அதுக்கப்புறமா வந்துட்டு மொபைல் ஃபோன் டெக்னாலஜி, அப்புறம் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு புது புது படிப்புகளும் வந்துட்டு அறிமுகம் ஆரம்பிச்சு. இதுக்கு முன்னாடி நூலக புத்தகங்களில் மட்டும்தான் வந்துட்டு அறிவு கிடச்சிருச்சு. ஆனால் இன்றைக்கி இணையம், ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஆன்லைன் பாடங்கள், செயற்கை நுண்ணறிவு இப்படி மாதிரியான நிறைய தொழில்நுட்ப கல்விகளுமே வந்துட்டு எளிதாக ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா காலத்தில் கூட கல்வி வந்துட்டு நிற்கவே இல்லை, ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக மாணவர்களை தொடர்ந்து வந்துட்டு கற்பிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இது கல்வித்துறையுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த கல்வித்துறை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கல்வி விகிதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவே ஆரம்பிச்சிருச்சு. கிராம மாணவர்களும் சரி, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதனை படைக்கவுமே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டில் இருந்துக்கிட்டே உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கல்வி நிறுவனங்களுடைய பாடங்களை கற்பிக்க முடியுது, கற்க முடியுது அவனால். எனவே கல்வித்துறை அப்படிங்கிறது முன்னேற்றம் தான் அடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நம்முடைய கல்வித்துறை இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா இல்லை பிஸ்னஸாக மாறிடுச்சுப்பா, எதுக்கு எடுத்தாலும் பணம், டொனேஷன் கேட்குறாங்க, இல்லை வந்துட்டு ஒரு காலேஜ் சேர்ந்து நான் வந்து படித்து வெளியே வராங்கன்னா அதுக்குள்ளாரியே 4 லட்சம்லாம் வந்துட்டு செலவாகிடுது அப்படி மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்துட்டு அந்த காலேஜ் பணம் கட்ட முடியாமலாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன, கல்வித்துறை அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதா இல்லை வணிகமயம் ஆக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்குவாங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்கள் பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது, ஹேவாக் பிரதர்ஸுடைய மதுரா மல்லி சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளோட எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்வித்துறை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வருதா இல்ல வணிகமயம் ஆயிடுச்சா அப்படிங்கறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பத்தடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
2: நிச்சயமா கல்வி அப்படிங்கறது வணிகமயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அன்றைய காலகட்டத்தில கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாமினல் ஃபீஸ்ல எல்லாருக்குமே கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த காசு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர்களுக்கு பிரதானமாக போயிருக்கு. அதனால எப்படி காசெல்லாம் வாங்கி அவங்க வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஒரு நார்மலா எனக்கு கையில காசு இல்லை அப்படின்னாலும் என்னுடைய அளவுக்கு தகுந்தார் போல என்னுடைய பசங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய கனவு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் இடர்பாடாகத்தான் இருக்கு. மொத்தத்துல பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டத்துல கல்வி பலருக்கு இலவசமா கிடைச்சது. இன்றைய காலகட்டத்துல கல்வி தரமா வேணும் அப்படின்னா பணம் ரொம்ப அதிகமா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ கல்வி அப்படிங்கிறது வணிகமயமாக்கப்பட்டிருக்கு. சாதாரண எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு கூட ஒரு நல்ல 2 tier 3 tier சிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 175,000 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்கும் பொழுது கல்வி ஏன் இவ்வளவு அளவுக்கு வணிகமயமாக்கப்பட்டிருக்கு? ஏன் காசு இல்லாதவங்களுக்கு தரமான கல்வி அப்படிங்கிற விஷயமே கிடைக்காதா? எவ்வளவுதான் அரசாங்கம் வந்து சட்டம் போட்டு கெடுபிடி பண்ணாலும் கலெக்ட் பண்றவங்க காசு வாங்குறவங்க வாங்கிக்கிட்டுதான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பேர்ல அந்த டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அளிக்கப்பட்டுதான் இருக்கு. அப்ப காலேஜ் படிக்கும் பொழுது அந்த ஸ்கூல் படிக்கும் பொழுது எல்லாம் ஃபீஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கும் பொழுது இது ஒரு பெரிய தொழிலாக்கத்தான் செய்யறாங்களே தவிர்த்து ஒரு இலவசமான கல்வி கொடுப்போம், தரமான கல்வி கொடுப்போம் அப்படின்ட்டுன்னு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அந்த சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா மாறித்தான் ஆகணும்.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
2: நன்றி சத்யா.
1: சந்திரசேகரண்ணா ரொம்ப சூப்பராகவே அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய கல்வி கண்டிப்பாக பிஸ்னஸாக தான் ஆகிட்டு இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஆகக்கூடாது அப்படிங்க மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அவர் சொன்ன விஷயங்களுமே நிறைய விஷயங்கள் உண்மைதாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கல்வியில் நிறைய விஷயங்களில் பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துலையுமே பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மார்ட்டின் கார்டிஜருடைய மிட்டா மிராஸ் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நான் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலையுமே நம்ம கூட அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வெயிட்டிங்ல இருக்காரு. யார் அப்படின்னா, கல்வித்துறை அப்படிங்கிறது முன்னேற்றத்தை கொடுக்குதா இல்ல வணிகமயமாக்கப்படுதா அப்படிங்கிறத அவரோட கருத்துக்களுமே வந்து பகிர்ந்துக்க போறாரு. அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: சத்யா அவர்களுக்கும்
1: வணக்கம். அண்ணா, வணக்கம்.
2: அதாவது கல்வித்துறை வந்துங்க,

0: வணிகமாய் மாதிரி நான் கருது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அரசு பள்ளியில் நான் குறை சொல்ல, நான் சொல்லல, சரியா சொல்லணும். அது ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பள்ளிகள் அது மாதிரி தான் வைக்க முடியும். அது மாதிரி தனியார் பள்ளிகள் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நிறைய கட்டணம் வாங்கி அந்த உணவு அது இதுக்கெல்லாம் அரசினால அவங்களால முடிஞ்சதை செய்ய முடியுங்க. இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட அவங்க மாணவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிகள் தான் மெட்ரிகுலேஷன் அது எல்லாம் ஹாஸ்டல் கூட சேர்த்து ஃபீஸ் வர்றதுக்கு கவலைப்படாம இது பண்றாங்க. ஏழைகள்லையும் நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. இப்போ குட்டீசல் போல பிரைவேட் ஸ்கூல் பெரிய கோரிக்கை காரணம் பண்ண வணிக மயமாக வருதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. பள்ளிக்கூடங்களினுடைய இதுங்க, அதிக பள்ளிக்கூடங்கள் இந்த அரசு பள்ளிகளை குறை சொல்லவில்லை. காலை உணவு மதிய உணவு திட்டத்தை சேர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி நிறைய படிக்கிறவங்களாம் இருக்குதுங்க. ஆனால் அந்த அளவுக்கு அரசு பள்ளி இருக்கிற அளவுக்கு விட அதிகமாக தனியார் பள்ளி இருக்கு. வணிக வணிகம் நோக்கமாக கட்டணங்களும் அதிகமாக இருக்குதுங்க. உண்மை நிலைமை அதுதாங்க.
1: சூப்பர், ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்தில் பதிஞ்சிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
0: நமக்கு நன்றி மன்னிங்க.
1: வாதவன் ஆதவன் அண்ணா கண்டிப்பாக வந்துட்டு அவரோட கருத்துக்கள் ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது அவரோட கருத்துக்கள் படி கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கல்வி வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த வணிகமயமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவருடைய கருத்தில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க, ஏன்னா இது கல்வி வந்துட்டு எந்த அளவுக்கு டெக்னாலஜி நோக்கி முன்னேறிக்கிட்டே போயிட்டுருக்குதோ அதே நேரத்தில் அது வணிகமயமாக்கப்பட்டும் போயிட்டுருக்குது, நம்மளை அறியாமே அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு தகவலோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் வந்துமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டெட்டா பயனர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: தாருக்குள்ளே உன் உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்
3: 3, 2, 1, ஹோலா.

கொடுக்குதுங்க. சிறுதானியங்கள் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும், திணை, அதற்கப்புறம் கேழ்வரகு, ராகி, சாமை, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாளி, இந்த மாதிரி வந்து சில சிறுதானியங்கள் வந்து இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிட்டோம் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட தான், நம்ம வந்து பொய்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியும். தாத்தா பாட்டிகள்லாம் ரொம்ப வயதானவரை வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாக வந்து இருந்தாங்க. அப்படி இந்த சிறுதானியங்கள் எப்படி நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து உதவி புரியுது அப்படின்னு பார்த்தா, இப்போ திணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து இருக்குது, நார்ச்சத்து வந்து இருக்குது, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, அதுக்கப்புறம் சுண்ணாம்புச்சத்து, இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பலப்படுத்துறதுக்கும் கண் பார்வை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கும் இந்த திணை அப்படின்றது நமக்கு வந்து உதவுங்க. அதனால் நீங்கள் இன்னுமே அந்த திணை வந்து உணவுகளில் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அரிசி, கோதுமையை விட கேழ்வரகில் ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. குறிப்பாக சுண்ணாம்புச்சத்து, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, வைட்டமின் பி அதிக அளவில் இருக்குங்க. இதனால் எலும்பு தேய்மானம், இரத்த சோகை, எலும்பு தேய்மானம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த கேழ்வரகு அப்படின்றது ரொம்ப உதவி புரியுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாமை, சாமையில் அரிசியை விட பல மடங்கு நார்ச்சத்து வந்துருக்குங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாளி, இந்த குதிரைவாளியும் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸை நமக்கு வந்து குடிக்கக்கூடியதுங்க. குதிரைவாளியில் இரும்புச்சத்து, நார்ச்சத்து, சுண்ணாம்புச்சத்து வந்து இருக்குங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற நார்ச்சத்து புற்றுநோய், அதுக்கப்புறம் உயர் இரத்த அழுத்தம், இருதயம் சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸிவிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிட்டல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில் ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போகிற வழி, முத்துநாயக்கம்பட்டி போகிற வழி, தாரமங்கலம் போகிற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டாக பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும், அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவில் வந்து ஒரு நிலப்பரப்பு, ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதில் தான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்தில் இதை வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டையை ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில் வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில் நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தவொடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: उसका आत्म सम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்க ஜாகிர் பெரிய மோட்டோர்ல இருக்கோம். நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. நன்றி.

0: நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்கள் கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு அனுப்பலாங்க. நம்ம நிலையன் 9787707108. தொடர்ந்து இந்த நேரத்தில் நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லைங்களா, குழந்தைகள் நல மருத்துவர் வைஷ்ணவி மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் குழந்தைகள் வந்து இப்போ மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுனால அந்த டோபமைன் அப்படின்றத வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால தொடர்ந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேம். அதனால் பாதிப்புகள் வந்து வருமாங்க மேம்.
3: ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் ப்ளெஷராக கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கான ஹார்மோன். இது ஸ்க்ரீன் பார்க்கும்போது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறையா செக்ரீட் ஆகுது. ஸோ மற்ற எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் இது வராதனால குழந்தைங்க இது ஒரு பெரிய அடிக்ஷன் மாதிரி ஆயிடும்.
2: இதனால குழந்தைங்களுடைய ஹெல்த்தில் வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து வருமாங்க?
3: ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஸ் அண்ட் டிவிஸ்லேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் நம்ம மெலட்டோனின் அப்படிங்கிற ஸ்லீப் ஹார்மோன் அதை வந்து கம்மி பண்ணிட்டுறதுனால லைக் குழந்தைங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும், டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நாளைக்கு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களால கிளாஸ் கவனிக்கவோ படிக்கவோ முடியாது. ஸோ இன்னொன்று இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகுது. டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாகிறதுனால அது இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். ஸோ குழந்தைங்கள ஒபிசிட்டி நிறையா வருது. அதோட டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க, லைக் சாப்பாடை சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அப்பட்டேட் கண்ட்ரோல் அந்த லைக் எவ்வளோ சாப்பிட்றோம்னு தெரியாதனால அந்த கியூஸ் இல்லாதனால கண்டிப்பாக வெயிட் கெயின் ஜாஸ்தியாக இருக்கும், ஒபிசிட்டி வரும், நாளைக்கு நிறைய பிரச்சனை இழுத்து விட்டுரும்.
2: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை இப்போ இருந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். நன்றிங்க மேம். தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி மேம் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டோபமைன் அப்படின்றது ஒன்று கிடைக்கிறதுனால தான் குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. ஒருவேளை அந்த டோபமைன் அவங்களுக்கு வந்து கிடைக்கல, அதாவது டோபமைன் அப்படின்றத ஹாப்பி ஹார்மோன், அது கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே அந்த டோபமைன் அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்க ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால நிறைய பாதிப்புகள், ஸ்லீப்பில் இருந்து அவங்க சாப்பிட்ற உணவுகள் வரைக்குமே அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: நாகராஜ் பேசிட்டு இருக்க அருமையான இரண்டு பாடல்களை கேட்டோம். இந்த இரண்டு பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலையனுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.8. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. செல்லப்பிராணிகள் நிறைய வீட்டில் வந்து இந்த செல்லப்பிராணிகளை வந்து வளர்த்துவாங்க, பூனை வளர்த்துவாங்க, நாய்க்குட்டி வளர்த்துவாங்க, இன்னும் பறவைகள் எல்லாம் கூட வந்து வளர்த்துவாங்க. இந்த செல்லப்பிராணிகள் ஒருவருடைய மனநிலையை மாற்றுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? அதாவது ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கூட அந்த செல்லப்பிராணிகள் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆய்வுகள் பண்ணி சொல்லப்பட்ட ஒரு விஷயமாகவும் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. அதாவது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒரு ஆய்வை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதாவது செல்லப்பிராணிகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உண்மையிலேயே வந்து மனநல மேம்பாடு அப்படின்றது இருக்குமா? அதாவது இங்கிலாந்தில் மான்செஸ்டர் பல்கலைக்கழக மாணவர்கள் இதை வந்து ஆய்வு பண்ணி உறுதி பண்ணியிருக்காங்க. நீண்ட காலமாக மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த செல்லப்பிராணிகளை கொஞ்சறது மூலியமாக, அதோட நட்புறவாக இருக்கிறது மூலியமாக ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. செல்லப்பிராணிகள் வந்து மன அழுத்தத்தை ரிலீஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து உதவிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதனால தான் மனிதர்கள் கூட அவ்வளோ ஒரு இணக்கமான உறவை அந்த செல்லப்பிராணிகள் வச்சுருக்கு. பூனைக்குட்டியாக இருக்கலாம், நாய்க்குட்டியாக இருக்கலாம், இன்னும் பறவைகள்லாம் கூட வந்து நிறைய பேர் வந்து வளர்த்துறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நீண்ட காலமாக மனநிலை சார்ந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு செல்லப்பிராணிகள் கூட ஒரு அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மன நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது ஆய்வுகள் மூலமா குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நிறைய பேர் வீட்டில் வந்து பூனைக்குட்டி வளர்த்துவாங்க, நாய்க்குட்டி வளர்த்துவாங்க. அதற்கப்புறம் பொதுவாக ஒரு கண்ணுக்குட்டி கூட அவ்வளோ ஒரு பாசமாக கொஞ்சவங்கள பார்த்துக்க முடியும். அதுவும் குழந்தைங்க ஆட்டுக்குட்டி கூட ரொம்ப ஒரு விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக வந்து இருப்பாங்க. ஸோ அது கூட ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம கொஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கூட, டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கூட அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது போயிருங்க. அதனால் ஆடு மாடு இருந்தால் கூட, இல்லை நாய்க்குட்டி பூனைக்குட்டி இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல இப்போ வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னா, சளி, அதுக்கப்புறம் கிருமி தொற்றுகள்னால நிறைய பிரச்சனைகள் வந்து வரலாம், ஒவ்வாமைனால வந்து பிரச்சனைகள் வரலாம், அசிடிட்டி இல்லாட்டி நெஞ்சரிச்சல்னாலையும் தொண்டையில் வந்து பிரச்சனைகள் வந்து வரலாம். இப்போ கிருமி தொற்றுகள் அப்படின்னா, சாதாரண சளி காய்ச்சல் இந்த வைரஸ் இல்லாட்டி பாக்டீரியா தொற்றுகள் வந்து ஏற்படும் போது உடலில் அந்த கிருமிகளை வந்து வெளியேற்ற அதிகப்படியான சளியை வந்து உருவாக்கும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வரும். நெற்றி, கண் பகுதிகளில் இருக்கக்கூடிய சைனஸ் அறைகளில் வீக்கம் வந்து ஏற்படும். அங்கேருந்து அந்த சளி திரவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூக்கோட பின்பகுதி வழியாக தொண்டைக்குள்ளார வந்து இறங்கும். இதனால் தொண்டையில் வந்து பிரச்சனைகள் வந்து வரலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வாமைனால தூசி, புகை, செல்ல பிராணிகளுடைய முடிகள், அதுக்கப்புறம் பூக்களோட அந்த மகரந்த துகள்கள், இதனாலையும் ஒரு ஒவ்வாமை அலர்ஜி ஏற்பட்டு அந்த காற்றில் அந்த பொருட்களை வந்து நமக்கு வந்து தடுக்க உடல் அதிக சளியை வந்து சுரக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இப்படி ஒரு சளி வந்துருச்சு, அதாவது தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, அதற்கு என்ன வீட்டு முறை வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட மானு அப்படின்ற ஒரு பாட்டி இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். பாட்டி, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வீட்டு வைத்திய முறை சொல்லுங்க பாட்டி.
7: தொண்டை வலிக்கிறதுக்குப்பா, அது வந்து அது ஒரு ஒரு தலை இருக்குதுப்பா, அம்முக்கலாம் தலைன்னு ஒரு தலை இருக்குது, அந்த தலையை பிச்சுக்கிட்டு வந்து கசக்கி அதை வந்து பித்து தடைப்பட்டால் அது நல்லாய் போயிடும். அந்த தொண்டை வலி நல்லாய் போயிடும். வீங்கி இத்தச்சோடு வீங்கினா கூட நல்லாய் போயிடும். அமுக்கலாம் தலை அது வந்து கத்திரி செடி மாதிரி இருக்கும். அந்த அமுக்கலாங்கிறது தேத்தாச்சோடு காய் காய்க்கும். ஒரு ஒரு இதுக்கு 3 காய் இருக்கும். அப்படி அந்த காலத்தில் வைத்து அத்தான்ப்பா, இந்த காலத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்போலாம் சளி பிடிச்சா மஞ்சள் அடுப்பில் வச்சு வேவிச்சு, கொம்பு மஞ்சள் இருக்குது அதை வேவிச்சு இப்படி மூக்களை காட்டுவாங்க, அந்த சளியை மண்டையில் கரதெல்லாம் வந்துடும் அந்த காலத்தில். இந்த காலத்தில் என் பிள்ளைய புக பிடிச்சி கொள்றியாப்பாங்க.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பாட்டி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த டைமில் எதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கியம் காக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோங்க. அதில் முக்கியமான ஒன்று இடத்திற்கு ஏற்ப உணவு அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நாம் பிறந்து வளர்ந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடல் மூலக்கூறுகளில் மாற்றம் வந்து ஏற்படும். அதனால் ஒருவர் அவர் வந்து பிறக்கிறாரு, சேலத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த மண்ணில் விளையக்கூடிய பொருட்களை அன்றாட உணவாக அவங்க வந்து எடுத்துக்கணும். வேற ஏதாவது ஊரில் உருவான, அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை தவிர்த்துட்டு பாரம்பரிய உணவுகளில் கவனம் செலுத்தணும். கம்பு, சாமை, சிறுதானியங்கள் இந்த மாதிரி கம்பு சாமை மாதிரி சிறுதானியங்களில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், எப்பயுமே புதிதாக தயாரித்த உணவுகளை சாப்பிடணும். அதாவது மிதமான சூட்டில் நம்ம வந்து உணவுகளை வந்து சாப்பிடலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். சமைச்சு ரொம்ப நேரமான பழைய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து சரியான அளவில் வச்சுருக்காது. அதே மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள் கூட வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரே எண்ணெயை கொதிக்க வச்சு அதை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க. அதாவது ஒரு பஜ்ஜி போட்டிருப்பாங்க, அதே எண்ணெயை இன்னும் 2 நாள் கழித்து பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதையே வச்சுருந்து இன்னும் 2 நாள் கழித்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இது மாதிரி கடைகளில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் வீடுகள்லையும் தெரியாமல் இந்த ஒரு தவறுகளை வந்து செய்வாங்க. இது நமக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயில் தயாரிக்கப்படுற அந்த பொருட்கள் வந்து நச்சுத்தன்மையுடையதாக வந்து இருக்கும். அதனால் குறிப்பாக ஹோட்டல் உணவுகள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஒரு ரீசன் தாங்க. அதே மாதிரி வீட்லேயும் நம்ம வந்து இந்த

ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி மைதா உணவுப் பொருட்கள், ஸ்நாக்ஸ், அதாவது நொறுக்கு தீனிகள், பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படுற இன்ஸ்டன்ட் உணவுகள், இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். டின்னில் இருக்கிற பொருட்கள், இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் ஆரோக்கிய மேம்பாடுக்கு. அதே மாதிரி குளிர்ச்சியான தண்ணீர், ரொம்ப கூலிங்காக இருக்கிற தண்ணீர், அப்புறம் கோலா பானங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து தவிர்க்கணுங்க. அதே மாதிரி மது அருந்திர பழக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் பயணிக்கணும்னு நினச்சா அதுலேருந்து வெளியே வரதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுடைய செரிமான ஆரோக்கியத்தை பாதிக்கும், இன்னும் சில பிரச்சனைகளையும் வந்து ஏற்படுத்துங்க. குறிப்பாக கோலா பானங்கள், அதுக்கப்புறம் குளிர்ச்சியான தண்ணீர் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் பருமன் பிரச்சனைக்கு அதுவுமே ஒரு காரணமாக வந்து இருக்கும். செரிமானத்துக்கு உதவக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், காய்கறிகள், பழங்கள், அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே குளிக்கிறத வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதனால் செரிமானத்துக்கு உதவுறதுக்கான இரத்த ஓட்டம் வந்து வயிற்றுக்கு போகாமல் கை கால் தசைகளுக்கு வந்து போயிடும். இதனால் செரிமானம் வந்து பாதிக்கப்படுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த இன்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

நம்ம சொல்றது காது கொடுத்து கேட்க, நம்ம உணர்வுகளை உண்மையிலே புரிஞ்சுக்க இந்த வீட்டுல ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்காவது தனிமையில இருக்கும் போது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இது நிறைய

விஷயங்கள் இருக்கு. பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி அப்படின்னா அது லேச நிகழ்ச்சி தான். ஸோ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஒரு ஆண் நான் வந்து பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் உங்களுக்கு கேட்டுட்டு நீங்க எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய எல்லாரோட வாழ்க்கையிலும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசுறத மத்தவங்க முழுசா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம உணர்வுகளை மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ஆசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இருக்காங்க. நம்ம சொல்ற வார்த்தைகளை ஒரு 5 நிமிஷம் பொறுமையா கேட்டாலே நம்மளோட பாதி பாரம் வந்து குறைஞ்சிரும். நமக்கு வந்து ஒரு நிம்மதி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளையும் ஒருத்தர் வந்து கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அப்படி எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு சாதாரண ஆறுதல் தான். ஆனா இது பெண்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கவனிப்பு அதாவது அட்டென்ஷன் கொடுக்கறது அப்படின்றது வந்து பல வீடுகள்ல வந்து எட்டா கனியாவே இருக்க ஆரம்பிக்குது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பெண்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கணவரை பாத்துக்கணும், குழந்தைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோட சின்ன சின்ன தேவைகளையும் அவங்களுடைய அசைவுகளை அவங்களுக்கு தெரியாம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை கவனிச்சுக்க கூடியவங்க தான் பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே பெண்கள் சோர்வா இருக்கும் போதா இருக்கட்டும், இல்ல மனசு கஷ்டத்துல ஏதாவது சொல்ல வரும்போதா இருக்கட்டும், எனக்கு இப்போ நேரம் இல்ல, நீ எப்பவும் இப்படிதான் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காம நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவங்களை யாருமே கண்டுக்காம இருக்க ஆரம்பிச்சிடறோம். எல்லா கஷ்டத்தையும் கவனிக்கக்கூடிய அவங்கள அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட நம்ம கேட்காம இருக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் வந்து பெண்களுடைய மனநிலையா இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு இருந்திருக்கா அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்பு வலியோ இல்ல உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தையோ நீங்க சொல்லாமலே உங்க முகத்தை பார்த்து உண்மையிலே அக்கறையா கவனிக்கிற ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கா, இல்ல உங்களுடைய வழிகளை யாருமே கவனிக்கலையேங்கிற ஏமாற்றத்தோட தனிமையில நீங்க வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய பதில்களை சொல்லலாம். என்ன கேள்வி அப்படின்றத இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்க சொல்ல வரத காது கொடுத்து கேட்க உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்க வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 பாடல் வந்துட்டு இருக்கு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்கள் கூட. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதேர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதேர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு

0: கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: उसका आत्म सम्मान बढ़ जाता है, वो अपना वर्तमान सुधारने के साथ ही बेहतर भविष्य के बारे में सोचने लगता है।
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்ன ஆச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
1: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: லேசா லேசா
6: லேசா லேசா
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
3: இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து இந்த டென்னிஸ் பிளேயர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு 31 கோடி வந்து பரிசு தொகை அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கும்போது என்ன காமனான ஒரு விஷயம் தானே, விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் வந்து அவங்க வின் பண்றாங்க அப்படின்னு போது அந்த பரிசு கொடுக்கறது அப்படின்றது காமனான விஷயம் அப்படின்னு நான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு மோட்டிவேஷனா ஒரு விஷயமா வந்து பகிர்ந்துக்கலான் இருக்கேன். நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில அவங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். மீரா ஆண்ட்ரிவா அப்படின்ற டென்னிஸ் வீராங்கனையா ஒரு பெண் வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து உலகத்தரம் வாய்ந்த மூத்த மற்றும் அனுபவம் வாய்ந்த சர்வதேச வீரர்களை எதிர்கொள்றது அப்படின்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு தனிநபர் போட்டியில வந்து வெற்றி பெறது அப்படின்றது மிகவும் சவாலான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்கும் டென்னிஸ் விளையாட்டுல. ஆனா அந்த வெற்றி பெறதுக்கு வந்து வயது ஒரு தடை கிடையாது, திறமைதான் முக்கியம், நுணுக்கமான ஸ்டைல் தான் முக்கியம் அப்படின்றத 19 வயசுல மீரா ஆண்ட்ரிவா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ராஜ்குமார் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டென்னிஸ் விளையாட்டுல மிக உயரிய மற்றும் மதிப்பு மிக்க அங்கீகாரமா கருதப்படக்கூடிய முதல் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை வென்றது மட்டும் இல்லாம வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை வந்து படைச்சிருக்காங்க மீரா ஆண்ட்ரிவா. சோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாராலையும் பண்ண முடியாத ஒரு சாதனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இந்த பிரம்மாண்ட வெற்றி எப்படி இருக்கு இல்லையா, இந்த பிரம்மாண்டமான வெற்றிக்காக தான் இவங்களுக்கு 31 கோடி வந்து பரிசு தொகை அப்படின்றது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா துறைகளிலுமே வந்து பெண்கள் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் விளையாட்டு துறைகளில் எக்கச்சக்க பெண்கள் அவங்களுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு, விளையாட்டுல வந்து இந்த விளையாட்டுல திறமையா இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் விளையாட்டு துறையில வயது அப்படின்றது ஒரு தடை கிடையாது அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நானும் என்னோட திறமையை வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேன், ஒரு புதிய வரலாறு படைப்பேன் அப்படின்றதுக்காக மீரா ஆண்ட்ரிவா வந்து இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வந்து வென்றது மட்டும் இல்லாம இந்த உலகக்கே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த விளையாட்டு துறையில 19 வயசுல வந்து மீரா ஆண்ட்ரிவா வந்து இந்த சாதனையை பண்ணிருக்காங்க. ஆனா நானுமே வந்து நான்

19 வயசுல எனக்கு இருக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது எனக்கு உள்ள இருக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ நான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களாலையும் இந்த 31 கோடி அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம், உங்களால அதையும் தாண்டி உங்களால சாதிக்க முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். சோ கேட்டுட்டு இருக்கக்கூடிய நீங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்காங்க, இல்ல நீங்களே கேட்டுட்டு இந்த வயசுலயும் என்னால சாதிக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வச்சு உங்களால உங்களுக்கு பிடிச்ச துறையில சக்சஸ் ஆகுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நாம நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிறீர்களே, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லெச லெச நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ண சோனா வல்லியப்பா பப்ளிக் ஸ்கூல், டிபிடி மெயின் ரோட்.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா?
2: அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு.
0: அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு.
2: இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும்.
0: அப்படி என்ன பிரச்சனை வரும்?
2: மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும்.
0: இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
3: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் சிரிப்பு தான் வர ஆரம்பிச்சது. ஏன்னு கேட்டா, இப்ப ரீசென்ட் டைம் என்னோட ஃப்ரெண்ட்லாம் வந்து டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் மட்டும் சாப்பிடலாம், டீ பிஸ்கட் குடிச்சா ஓரளவுக்கு பசி ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயட் இருக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், டயட் இருக்கிறது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதானே தவிர டயட்ன்ற பேர்ல சாப்பாடு கண்ட்ரோல் பண்றது கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல புரியல, ஒரு கட்டத்துக்கு மேல டாக்டர் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நான் டயட் இருக்கேன் ஆனாலும் என்னோட உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி டாக்டர் கிட்ட பேசினதுக்கு அப்புறமே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பிஸ்கட்லாம் அதிகமா சாப்பிடுறீங்க இல்லையா, அதுலயே வந்து சுகர் இருக்க ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி நீங்க டயட்ன்ற பேர்ல வந்து ஆரோக்கியமான உணவுகளை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் அந்த உடல் எடை அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்றத டாக்டர்களும் சொல்லியிருந்திருக்காங்க. சோ நானுமே இதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, டயட் அப்படின்ற பெயர்லையும் ஆரோக்கியம் அப்படின்ற பெயர்லையும் அவங்க அவங்களுக்கே தெரியாம உணவுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுல மறைமுகமான சர்க்கரை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறேன். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, டீ குடிக்கும் போது டயட் பிஸ்கட் அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்ல சுகர் ஃப்ரீ பிஸ்கட் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா யதார்த்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்கட்டை முறுமுறுன வரத்துக்கு அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா மைதாவும் டால்டாவும் சேர்த்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ சாதாரண பிஸ்கட்டுகளை விட அதிகப்படியான மறைமுக கொழுப்பு இருக்கக்கூடியதுதான் நாம இப்போ சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த டயட் பிஸ்கட் அப்படின்னு சாப்பிட்டு இருக்கக்கூடியது. இது பெண்கள் பல பேர் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்திருக்கேன். ஒரு பொருளோட கவர்ல வந்து சர்க்கரை இல்ல, அதாவது நோ சுகர் அப்படின்னு போட்டிருந்தா நீங்க நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஹை பிரக்டோஸ் கார்பன் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது HFCS மால்டோடெக்ஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்று பெயர்கள்ல சர்க்கரையை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இதை ரீசன்ட் டைம்ல தான் நான் வந்து கொஞ்சம் நிறைய சர்ச் பண்ணி ஆய்வு குறிப்புகள் சொல்லியிருந்தது எல்லாத்தையும் எடுத்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ இது இவ்வளவு நாளா எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிச்சது. அதையும் பார்த்து வந்து சாப்பிடுறது அப்படின்றது பெண்களோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மறைமுக சர்க்கரையை பெண்கள் தொடர்ந்து சாப்பிடறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடம்புல இன்சுலின் ஹார்மோன் சுரப்பு வந்து தாறுமாறாக ஆரம்பிக்குமா. இதனால பெண்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய 90% PCOD நீர்க்கட்டி பிரச்சனைக்கு, அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனைகளுக்கும் அஸ்திவாரமா இது அமைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து 100% ரியல் ஜூஸ் அப்படின்னு சொல்லி கடையில வாங்கக்கூடிய அந்த டப்பால் எல்லாம் வைக்கக்கூடிய ஜூஸ்களை எல்லாம் வாங்கி குடிக்கிறீங்க, அதுல நார்ச்சத்தை இருக்கவே இருக்காது. வெறும் சக்கரை தண்ணியும் வாசனையும் மட்டும்தான் அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். இதை குடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு டக்குன்னு ஏறி உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை சேர்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் வந்து ஆரோக்கியமான டயட் பிஸ்கட் தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நினைப்புல 4 பிஸ்கட் எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுடைய எடையை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊட்டச்சத்து கழக ஆய்வு வந்து சொல்லுது. அதனால கடையில நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேபிளை பார்க்க பழகிக்கோங்க பெண்களே. அதே மாதிரி சர்க்கரை மைதா இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு டயட் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல வைக்கக்கூடிய இந்த பொறி உருண்டை வாங்கி சாப்பிடுங்க, அதை விட மிகப்பெரிய டயட் எதுவுமே கிடையாது. சோ இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெண்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பெண்களுக்காக நீ கேட்டுட்டு இருக்கீங்க ஆண்கள் அப்படின்னும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. சோ தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
1: பிச்சிலே ஏக தசக் ஹமாரி சேனாய் தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணாமா பகுதியில் நம்ம கூட யார் பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்மணி அக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. பொன்மணி அக்கா யார், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் வாழப்பாடி இருக்கு இல்லையா, வாழப்பாடியில் வந்து பியூட்டிஷியன், மேக் ஓவர் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் இப்போ வந்து பொக்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பொன்மணி அக்கா. ஸோ அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்து தொடர்ந்து பேச போகிறோம். பொன்மணி அக்கா வணக்கம். அக்கா, நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், பிசினஸ்க்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல வந்து

0: இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின் போது. ஸோ இது எல்லாத்தையும் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்னு இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்து மேலே உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்றது எப்போ வர ஆரம்பிச்சது? ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா இல்லை நம்மளால இது முடியும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருந்திருக்கும். எந்த கட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சதுக்கா?
1: கான்ஃபிடென்ட்னு எடுத்துக்கிட்டா ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட், அதாவது நீங்கள் வந்து என்ன வாக்கு வேணால் பண்ணலான்னு. பட் என்னோட ஃபேமிலி சைடு அம்மா அப்பா மற்ற ரிலேட்டிவ் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீ பண்ணுறது பியூட்டிஷியன் மேக்கப்புங்கிற அன்டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். எப்படி நீ வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவ? இந்த விஷயம் வேண்டவே வேண்டாம், நீ வந்து பியூட்டிஷியனாகவும் மேக்கப் ஆர்டிஸ்டோ நீ ஆகவே கூடாது. ரிலேட்டிவ் சைடும் ஃபேமிலி சைடும் இந்த வந்த ஃபீட்பேக் எனக்கு இது தான், எனக்கு ஒரே சப்போர்ட் ஹஸ்பண்ட், நீ எது பண்ணுறது இருந்தாலும் பண்ணுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி போகும்போது எனக்குள்ளே இருந்தது ஃபஸ்ட்டு பயம் என்னன்னா, இவங்களுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நம்ம கற்றுட்டு சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் இருந்துச்சு, மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் நான் வந்துட்டு நான் போட்டுட்டே இருந்தேன், எஃபோர்ட் வந்து கண்டிப்பாக போட்டுட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு என்ன பேசினாங்க, அதே இந்த ஊரில் வந்து நீ வந்து நான் பியூட்டிஷியன் ஆகிற மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு தெரியுது, இதெல்லாம் இங்கே செட் ஆகவே ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே ஊரில் நான் கடை வச்சா இந்த ஊரில் தான் வைப்பேன், நான் இந்த ஊரில் தான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் உங்களை எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு, யாரெல்லாம் இந்த பொண்ணுலாம் ஒன்றுத்துக்கு ஆகாதுன்னு சொன்னாங்களோ அந்த ரிலேட்டிவ்ஸே இவங்க என்னோட ரிலேஷன் தான், இந்த பொண்ணு என்னோட அக்கா பொண்ணு தான், தங்கச்சி பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் வளரல, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ ஸ்டார்டிங்கில் என்னை நம்பி யாருமே வந்துட்டு இவ பண்ணுவா பண்ண மாட்டான்லாம் யாரும் சொல்லலை. ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ப்ரூஃப், நான் ஒரு மேக்கப் போட்டு வந்தேன் அப்படின்னா அந்த ரிலேஷனோட ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பாக மேக்கப் புக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளோட ஒர்க் வந்திருக்கணும். ஸோ நான் நம்புறது ஒர்க், நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்து பின்னாடி கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்கும். உனக்கு வந்து கஸ்டமர்ஸ் தானே உன்னை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ போட வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு ஃபுல் எஃபோர்ட்டை நீ 100% கான்ஃபிடென்ட்டோட நீ போட்ட அப்படின்னா கண்டிப்பாக 200% அதுக்கான எஃபோர்ட்டை வந்துட்டு நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொண்ணு வாழப்பாடியில் கடை வச்சு ஓப்பன் பண்ணும் போது யாருமே மதிக்காதவங்க இன்னைக்கு பெங்களூரு, மும்பை, கோயம்புத்தூர், சென்னை எல்லா ஏரியாலேருந்தும் வந்து இங்கே ஸ்டே பண்ணி என்கிட்ட கிளாஸ் கற்றுக்குறாங்க. அப்படின்னா நான் வந்து போட்டது ஒன்றே ஒன்று என்னென்னா, எஃபோர்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கணும். நான் பெருசாக பண்ணணும்லாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ரியலாக உண்மையாக ஏமாத்தாமல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ என்னை தேடி கிளைண்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.
0: நான் செய்கிற வேலையை முழுமையாக செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னா அதுக்கான சப்போர்ட், அதுக்கான பலன் அப்படின்றது எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட வந்து பொன்மணி அக்கா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேரிடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
2: தானா மெட்டு பாட்டு ஆட்டம் போட மட்டும் என்று நினைக்காதீங்க நண்பர்கள்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட வந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொன்மணி அக்கா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். பொன்மணி அக்கா, நீங்க வந்து இப்போ வாழப்பாடியில இருக்கீங்க அப்படின்னு போது,
3: அதான் நீங்க சொல்லும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேமிலி சைட்ல இருக்கவங்க ரிலேஷன்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு பொண்ணால பண்ண முடியுமா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. இது எல்லா இடத்துலயும் வரதுதான். இப்போ ஆண்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு போது அவங்கலாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த திங்கிங் வந்து அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க? ஏன்னா உங்களால முடியாது, உங்களால இதை பண்ண முடியாது, இந்த ஊர்ல பண்ணா இப்படிதான் பேசுவாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும்தான் பெண்கள் கிட்ட அதிகமா வரும். ஸோ இது எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்கக்கா?
4: ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பண்ணிடுவோமா, இதை நம்மளால வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்குமே ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இன்பிட்வீன் 2023லேருந்து ஒரு 24 அந்த ஒரு 1 இயர் வந்து நான் பண்ணாத ஸ்ட்ரகிளே கிடையாது. ஈவன் நான் வச்சிருந்த பார்லர்லாம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு. நானும் வந்துட்டு சரி ஓகே, நமக்கு இந்த ஃபீல்டெல்லாம் செட் ஆகாது போல அப்படிங்கிற மாதிரி நான் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு இவ்வளோ தூரம் ஆரம்பிச்சாச்சு, இதை இப்படியே விட்டாலும் அது நல்லா இருக்காது, இதை விட இன்னும் பெஸ்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. இப்போ நம்ம கூட யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருந்தாவே நம்ம அப்பப்போ அவங்க அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தான் என்னோடய தம்பி. அவன் காலேஜ் முடிக்கும் போது அந்த சமயத்தில் வந்து நீங்கள் நம்ம இதை எடுத்து பண்ணலாம், நீங்கள் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லி இன்னும் அதை ட்ரிபிளன்ட் மாற்றினது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு சோல் நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம்னாலும் போவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான். அப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ ஓகே.
2: ஆரம்பத்தில் எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் என்னையும் வந்து இந்த மாதிரி வீட்டிலலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்க ஆரம்பிச்சுது. ஸோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு போது நம்ம ஒர்க் பண்ணுறது சரியாக தான் ஒர்க் பண்ணுறோம், அந்த நேரத்தில் நம்ம கைட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் சரியாக தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கூட ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றதே கிடையாது.

அதுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னோட தம்பி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றத பொன்மணி அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. தன்னோட தம்பியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், எல்லாருமே ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு பொண்ணாக இருந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியும், அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைவேற்றிக்க முடியும், நிறைய பேர்த்துக்கு ட்ரைனிங்கு கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து பொன்மணி அக்கா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லும்போது தான் தெரிய ஆரம்பிக்குது. பொன்மணி அக்கா இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நாம வந்து பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க. இப்போ நான் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு தெக்குரு நிகழ்ச்சியில எப்பயுமே தெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் போன்ல இந்த விஷயம்

இணைந்தர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஆரம்பத்தில் திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த ஏஐ வெப்சைட் வச்சு என்ன திவாகர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிறைய விஷயம் பண்ணலாங்க. இந்த ஒரே ஒரு வெப்சைட் இருந்தால் மட்டும் போதும். இந்த வெப்சைட்டோட பெயர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட்டோட பெயர் தான் சிந்தீசியா, SYNTHESIA, சிந்தீசியா அப்படிங்கிறது தான் இந்த வெப்சைட்டோட பெயர். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களால் ஏஐ வீடியோஸை ரெடி பண்ணிக்க முடியும், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், அந்த வீடியோஸை எடிட் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள்லாம் இந்த ஒரு வெப்சைட்லேயே உங்களால் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஏஐ வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப்பில் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இவங்களே நிறைய டெம்ப்ளெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளெட்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணி எந்த டெம்ப்ளெட் வேணுமோ அந்த டெம்ப்ளெட்டை செலக்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா லென்த் கொடுத்துருப்பாங்க. லென்த்தை செலக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பரான ஒரு ஏஐ வீடியோ இதை ரெடி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்னா இதுலேயே ஏஐ டப்பிங் இருக்குது, வீடியோ டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, கேப்ஷன்ஸை உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ அவதார்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஆடியோ மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இதுலேயே 240க்கும் மேலே ஏஐ அவதார்ஸ் இருக்குது. பர்சனல் அவதார் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் 1000க்கும் மேலே ஏஐ வாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் வேணும்னா உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஏஐ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்குது, ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரே ஒரு வெப்சைட்டில் இருக்குது. இந்த வெப்சைட்டோட பேர் தான் synthesia.io அப்படிங்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயில் கிடைக்காது. இவங்களே பேக்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஸ்டார்டர், கிரியேட்டர், என்டர்பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேக் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
1: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நய யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்,

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்ப்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களாக இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை

0: இது பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவை வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓம்பலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: என்ன
1: மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்ல, இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8.

சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் பத்தி தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கொஞ்சம் ஒர்த்தாவும் இருக்கணும், கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற இந்த ஏர்பட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சூப்பரான தரமான ஏர்பட்ஸ் தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த ஏர்பட்ஸோட பெயர் என்ன தெரியுமா? ரியல்மி நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ரியல்மி பட்ஸ் ஏர் 8 ப்ரோ அப்படிங்கிறது அதோட பேரு. எக்கச்சக்கமான சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஏஸ்தட்டிக்கான ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இதுல இந்த டிசைன் தான் ஹைலைட். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு லக்ஸரி கேஸ்க்குள்ள உங்களுக்கு ரெண்டு ஏர்பட்ஸ் வருது. இந்த ஏர்பட்ஸோட அந்த டிசைனும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் டூயல் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு டிரைவர், 11 mm ஒரு டிரைவரும் 6 mm ஒரு டிரைவரும் ரெண்டு டிரைவராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சவுண்டு குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 55 dB ஒரு சூப்பரான நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் பாட்டு கேட்குறது சவுண்ட்லாம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏஐ கால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஏர்பட்டில் 3 mic கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஏர்பட்டில் 6 mic வரும். 6 mic வந்து நீங்கள் கால் பேசுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஏர்பட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பேட்டரி தான், எவ்வளோ நேரம் பேட்டரி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான பேட்டரி நிற்கும். சூப்பரான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 6.1 கொடுத்துருக்கிறதுனால கனெக்டிவிட்டிக்கு பஞ்சமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. 3 டிவைஸில் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதிலேயே ஏஐ ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஏஐ டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. இது மூலமா நீங்கள் ஏஐ டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏர்பட்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். இதோட தற்போதைய விலை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6999 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்திட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாடலுக்கு பிறகு கேட்கலாம். உங்களுக்காக அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. இதனை தொடர்ந்து அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க நிகழ்ச்சியில கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியுது புரியல, உதவியா இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன்,

0: 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் எடுத்து துபாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட சொல்கிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம இப்போ பேச போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய பாலகவி தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இருக்காரு. அவர்கிட்ட நாம் பேசிடலாமா? பாலகவி, ஸ்கேம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டால் நிறைய வகையான ஸ்கேம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஸ்கேம்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் பற்றி ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி மோசடிகளில் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு, நம்ம உஷாராக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை பத்தின கொஞ்சமாச்சும் பேசிக்கான நாலேஜ் இருக்கும். அந்த ஸ்டாக் எப்படி வேலை செய்யுது, அந்த கம்பெனி யாரு, யார் யாரெல்லாம் அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணிட்டு, அப்புறம் அந்த ஸ்டாக் வாங்குறதுக்கும் சில கிராஃப்லாம் நம்ம ரீட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கிராஃப்லாம் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, அதோட பிஇ ரேஷியோ என்ன, புக் வேல்யூ என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடி தங்கமா வாங்குனீங்கன்னா இப்படி நடக்கிறதுக்கான பாசிபிள் நிறையவே இருக்கு.
2: ஏதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம்
1: பண்ணணும். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல இன்னொரு ரெண்டு டைப் இருக்கு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோர்ஸை விற்கிறது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பாதிக்கப்பட்டுறாங்க. நான் பர்சனலா சொல்றேன், ஏன்னா எனக்கு அவ்வளவு பேரும் மெசேஜ் பண்ணுவான், சார் நான் ஒரு இடத்துல கோர்ஸ் வாங்கினேன், சரியாவே நடத்துல போயிட்டாங்க. இதுல ஸ்டூடெண்ட் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாது, ஸ்டாஃபும் பாதிக்கப்படுவாங்க. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி, ஓகேங்களா, கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லா ரெஜிஸ்டரும் பண்ணிட்டு கோர்ஸ் விற்கிறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்து ஆடு கொடுத்து ஸ்டாஃபையும் ஹையர் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸையும் கொண்டு வரேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வான் அப்படின்னா, கொஞ்சம் பேர் வந்து பணம் கட்டுவான். பணம் கட்டினதுக்கப்புறம் கிளாஸ் நடத்துகிற மாதிரி நடக்கும், இவன் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவான். இப்போ இந்த ஸ்டாஃபுக்கும் சம்பளம் போயிடும், சம்பளம் கொடுக்க முடியாமல் ஏமாந்து போயிடுவாங்க, ஸ்டூடெண்ட்டும் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துடும். இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்கேமும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஆப் இவ்வளோ பணம் கட்டுங்க இவ்வளோ பணம் வரும். ஃபர்ஸ்ட்டு 100 ரூபா கட்டுங்க, ஒரு 500 ரூபா வரும், 500 ரூபா கொடுத்துருவோம். அடுத்து ஒரு 500 ரூபா கட்டுங்க, 1000 ரூபா வரும்மா, 1000 ரூபா கட்டி எடுத்துருவான். திரும்பி ஒரு 1000 ரூபா பே பண்ணுங்க, 2000 ரூபா வரும், அந்த 2000 ரூபா வந்துடும். திருப்பி ஒரு 5000 இல்லை 10000 பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெருசாக வரும்னு சொல்லுவான். அப்படி பெருசாக போடும்போது மொத்தமாக போயிடும். இந்த மாதிரி ஸ்கேம் வந்து இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ல இதெல்லாம் டைப், இந்த மாதிரி டைப் நம்ம பணத்தை போட்டு நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். அது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம், பொருள்ல இல்லாட்டி நான் சொல்ற மாதிரி இந்த கோர்ஸ்ல, இல்ல பணத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணி பணத்துல ஏமாந்து போறாங்க.
0: ரொம்பவே தெளிவா சொன்னீங்க பாலகவி. நாம இந்த மாதிரி விஷயங்கள்ல உஷாரா இருந்துகிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஏமாறாம இருக்கலாம்ங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க, நன்றி. மக்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க. நம்ம கூட சிறப்பு விருந்தினரா ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கக்கூடிய பாலகவிதா இணைஞ்சிருக்காரு. அவர் நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்கறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் போறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நாங்க தெளிவா சொல்லுவோம். அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம் சரிங்களா. அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கறேன் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக நம்ம மொபைல்லாம் ரிப்பேர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் நம்ம மொபைல் ரிப்பேர் அடிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுப்போம். அப்படி சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறப்ப அவங்க நம்மளோட ஃபைல்ஸ்லாம் சேஃபாக தான் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும்ல. அதாவது நம்ம கொடுக்குறப்ப நம்ம மொபைலில் ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா, இல்லை நம்மளோட டேட்டாஸ் ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். என்னதான் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக தான் ரியல்மி மொபைலில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் தான் ரிப்பேர் மோடு. இந்த ரிப்பேர் மோடை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களால உங்கள் மொபைலில் இருக்க எந்த ஒரு ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ கான்டாக்டோ எஸ்எம்எஸோ மெசேஜஸோ சாட்டோ எதையுமே படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எதுவுமே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் ரியல்மி மொபைலில் இந்த ரிப்பேர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த ரிப்பேர் மோட் அவங்க கொடுத்தாலும், அவங்க வந்து இந்த ரிப்பேர் மோடை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபைல்ஸ் டேட்டாஸ் இதெல்லாம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பேர் மோடுக்குள்ளே நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டோரேஜை அட்லீஸ்ட் ஒரு 10% அது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரிப்பேர் மோடு போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்க்ரீன் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டு செட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பேர் மோடில் இருக்கிறப்ப ப்ளூடூத் வைஃபை ஃபோன் கால்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இதிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் மற்ற ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க இப்படி ஒரு ரிப்பேர் மோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இது. நீங்கள் சர்வீஸ் சென்ட்ரோ இல்லை வெளியே ஏதாவது கடையில் கொடுக்குறப்ப இதை ஆன் பண்ணிட்டு கொடுங்க. இதை வந்து நீங்கள் ரியல்மி மொபைல் வச்சுருக்கீங்கன்னா இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ரியல்மி மொபைலே இல்லைன்னா கூட ரியல்மி மொபைல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருப்பாங்களோ அவங்ககிட்ட இதை சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரனுடன் இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ நம்ம கிட்ட நிறைய பொருட்கள்லாம் வந்து இருக்கும். அந்த இருக்கிற எல்லா பொருட்களும் நம்ம கிட்ட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். என்னதான் நம்ம கிட்ட நிறைய பொருட்கள்லாம் இருந்தாலுமே நமக்கு ஃபேவரட்டாக நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்ல ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் எது, எதுனால அந்த பொருள் பிடிக்கும், அப்படி அது என்ன பொருள் அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன் நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசுபொருளாக போயிட்டுருக்குங்க. நம்ம சேலத்தில் கூட ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம சேலம் ஓமலூர் காமலாபுரம் ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 50 லட்ச ரூபா மதிப்பீட்டில் சோலார் பேனலை யூஸ் பண்ணி கார் பார்க்கிங் ஷெட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கார் பார்க்கிங் ஷெட்டை நம்ம கார் பார்க்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்தில் அதிலிருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம் சோலார் மூலிமா. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் கிட்டத்தட்ட 15,000 யூனிட்ஸ் மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஒரு சோலார் பேனல் மூலிமாவே மாதத்துக்கு 15,000 யூனிட் மின்சாரத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில்

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரிய ஹர.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரே ரொம்ப கம்பீரமாக இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இன்றைக்கி திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா,

0: அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமாக இருக்கக்கூடிய ஃபதீர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையாக நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனால் அந்த படம் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதீர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்காரு. இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் ஜூன் 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208. ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
2: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
1: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
2: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
2: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
1: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
2: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
1: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: சோனா எஃப்எம் 107.8.
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: எங்களே மயில் வாகனம்.
7: மயில் வாகனம்லாம் வரமாட்டாருவே, அதுக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன்.
6: ஏய், சீட்டிங்கா பண்றீங்க? ஒழுங்கா மயில் வாகனம் இப்போ வரணும்.
8: ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, நான் தான் மயில் வாகனத்தோட தம்பி குயில் வாகனம். நியாயப்படி நான் தான் வந்திருக்கணும். ரஜினிகாந்துக்கு கப்பலில் கொய்யாலோடு ஏற்றும் போது பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அதனால் வர கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. இந்தாங்க உங்கள் பங்கு, ஒரு 15 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க.
6: லஞ்சமா? எனக்கே லஞ்சமா? ஏ குயில் வாகனம், இன்னும் 3 மணி நேரத்தில் உங்கள் அண்ணன் மயில் வாகனம் இங்கே இருக்கணும்.
8: அது எப்படில 3 மணி நேரத்தில் வர்றது?
6: நல்லா கேட்டுக்கோ, 9:30 சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு 10:30 ஒரு ட்ரெயின் இருக்குது.

0: நினைச்சேன்
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருட்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இதை கேட்டுட்டு நம்ம கூட ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அவங்க கிட்ட இருக்கிற பிடிச்ச பொருட்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணாவும், அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி பாட்டியும் கால் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள்லயே எது ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட நிறைய பொருட்கள்லாம் இருந்தாலும் அவருக்கு இந்த வானொலி அதாவது ரேடியோ கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள்னா நான் கண்டிப்பாக ரேடியோ தான் வந்து சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம ரேடியோ கேட்டுட்டு நம்மளோட வேலையை அவ்வளோ சீக்கிரமாக வந்து செய்யலாம், அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். நிஜமாலுமே உண்மை தானே, இப்போ ரேடியோலாம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம ரேடியோலாம் கேட்டு ஜாலியாக டைம்லாம் வந்து பாஸ் பண்ணலாம். அதை தான் நம்ம கஸ்தூரி அண்ணாவும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம ருக்மணி பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம அப்புறமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் வந்துட்டு நம்ம கஸ்தூரி அண்ணா மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-70-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்லையே உங்களுக்கு எந்த பொருள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சமூக வலைதளங்களில் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செம்ம பேசு பொருளாக இருக்குது. அதெல்லாம் கேள்விப்பட்டும் போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க ஞாபகம் வந்தது, அதாவது ஒரு படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக் வந்து வரும். என்ன டைலாக் அப்படின்னா, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக்கு ஏத்தால் இவராக தான்ப்பா இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது மங்களூரில் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு வியாபாரி, அவர் ரெகுலராக ஆரஞ்சு பழம் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சை ரெகுலராக போய் பஸ் ஸ்டாண்டு இல்லைனா ஒரு ஸ்ட்ரீட் ஓரமாக நின்று வியாபாரம் பண்ணிகிட்ருப்பார். அப்படி டெய்லி டெய்லி ஆரஞ்சு விற்ற காசில் ஒரு லேண்டை வாங்கி அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஸ்கூலை கட்டி அந்த கிராமத்தில் படிக்க முடியாத இருக்கிற குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸை ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்கிறாரு. நிஜமாலுமே அது வந்துட்டு யாருமே செய்ய முடியாத ஒரு உதவியை இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவர் டெய்லி போய் பழம் விற்றா தான் இவருக்கே காசு கிடைக்கும். அப்படி இருக்கிற அந்த காசை சேர்த்து வச்சு இல்லாத குழந்தைங்களுக்கு எஜுகேஷன்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காருல, சூப்பர் இல்லை? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சேலம் 9442592160.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: நீர் வளம் நிலவளம் காக்க நெகிழியை தவிர்ப்போம். மகிழ்வாய் வாழ இயற்கையாலான பொருட்களையே பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்ககிட்ட எத்தனை பொருட்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு இப்போ நம்ம கூட ஒரு நிறைய பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க. தாதகா பாட்டிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி ஒரு சூப்பரான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா ரொம்ப ரொம்ப மறக்க முடியாம இருக்கிற ஒரு பொருள்னா குக்கர் வந்து சொன்னாங்க. என்ன பாட்டி குக்கரை சொல்றீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயமா வந்து இருந்தது. ஒரு வந்துட்டு ஒரு கிஃப்ட், ஒரு பயங்கரமான ஒரு கிஃப்ட்டுங்க அது. அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த குக்கரை கிட்டத்தட்ட 40 வருஷமா பத்திரமா வந்து வச்சிருக்காங்களாம். கேட்கவே செம்ம ஆச்சரியமா வந்திருக்குல்ல. இது என்ன பிரமாதம், இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க மாமியாரோட ஒரு தட்டு ஒரு கத்திய கிட்டத்தட்ட 70 வருஷமா அவங்க வந்துட்டு பத்திரமா வச்சுட்டு இருக்கிறாங்களாம். இதுவுமே கேட்க அவ்வளோ ஆச்சரியமா வந்து இருந்தது. எப்படி பாட்டி இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அப்படின்னே வந்து சொல்லாங்க. ஸோ இதை தொடர்ந்து சதீசன் நான் கால் பண்ணியிருந்தாரு, மாசநாயகம்பட்டியிலேருந்து கால் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த பயங்கர எமோஷ்னலாக சொல்லி அப்படியே காமெடியாக முடிச்சிட்டாரு. சதீசன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் லவ் பண்ணிட்டு இருந்த டைமில் அவங்க லவ்வருக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் பத்திரமா வச்சுருக்காராம். கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து ஆயிடுச்சா அந்த கிஃப்டை இன்னமும் பத்திரமா வச்சுருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதீசன்னாவும் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. நிஜமாலுமே நம்மக்கிட்ட எத்தனை பொருட்கள்லாம் இருந்தாலும் நமக்குன்னு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கலாம். அந்த பொருளை நம்ம அடிக்கடி பார்த்துருக்க மாட்டோம், யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கலாம். அந்த ஆட்டோகிராஃப் படத்தில் சேரன்லாம் வந்துட்டு படுத்துக்கிட்ட அப்படியே நெஞ்சுமாலை வச்சுட்டு பார்ப்பாருல்ல, அந்த மாதிரி தான் வந்து இருந்தது நம்ம சதீசன்னா சொல்ல மாதிரி. ஸோ நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-70-107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அடுத்ததான் நம்ம கூட பேசுகிறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் இருக்கிறாரு, ஸ்டீஃபன் பிரதர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7033663330.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாமோதரன் அண்ணா இப்போ வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாரு சென்னையிலேருந்து. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் கொலுசு வந்து ரோட்டில் வந்து கிடச்சிச்சான். அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போனப்போ யாராவது விவரம் வந்து, அதாவது வாங்க வராங்க அப்படின்னா அவங்களோட விவரம் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து கான்டாக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி யாரும் வந்து வரல. அதனால 46 வருஷமாக அந்த ஒரு கால் கொலுசை இன்னமும் பத்திரமாக பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ நம்ம இது வரைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் சமூக வலைத்தளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் செம்ம பேச பொருளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் இருக்கிறாரு, அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்ருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. லாஸ்ட்டாக எப்படி சோஷியல் மீடியா பேஜை ஸ்டார்ட் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பிரதர். இப்போது நீங்கள் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி பிரதர் இருக்குது?
8: எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து எப்போவுமே நம்ப மாட்டாங்க, அதாவது இது இந்த ஃபீல்டில் வந்து சாதிக்க முடியுமா, 100ல் 1 தான் சாதிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு தனியாக ஒரு டேலண்ட் இருக்குது, என்னோட வீடியோஸ் இவ்வளோ யூனிக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கும் போது இந்த மாதிரி டிவி சேனல்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது தான் ஓகே அப்படின்னா நம்ம பையன் ஒரு வித்தியாசமா தனி திறமையில இருக்கான், சரி இவன் பண்றத பண்ணட்டும் அப்படின்னு என்ன கொஞ்சம் விட்டாங்க. அந்த விட்டதுக்கும் நான் வந்து அவங்களுக்கு நான் ஹேட் கொடுக்காம இதுல என்னால சாதிக்க முடியுமான்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப அவங்க வந்து அதை சப்போர்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க.
7: செம்ம செம்ம ப்ரோ, கேட்கும் போதே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேரோட வீட்டுல பெருசா சோசியல் மீடியா கிரியேட்டர் ஆக போறாங்க.

0: சொன்னா சப்போர்ட்லாம் பெருசா கிடைக்காது. ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம்லாம் கொடுத்து பயங்கரமா சப்போர்ட்லாம் வந்து பண்றாங்க, ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு கண்டென்ட்னா எதை ப்ரோ சொல்லுவீங்க? இப்போ எனக்கு உங்களோட பேஜ்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னா நாய்க்குட்டி வந்து கிரிக்கெட் ஆடும்ல, அந்த ஒரு கண்டென்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற ஒரு கண்டென்ட்னா எதை ப்ரோ சொல்லுவீங்க?
1: எனக்குன்னு ஃபேவரட் அந்த சைக்கிள் தாத்தாவும் அந்த 300 பழமையான வீடு, இந்த ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அது நான் பகல்ல ஒரு 11 வெயில வந்து நாங்க வெயில வச்சு ஷூட் பண்ணோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதெல்லாம் பண்ணும்போது ஸ்பெண்டிங்கும் அதுக்கெல்லாம் அதிகமாச்சு. ஆனா அந்த செலவுக்கு நமக்கு இதெல்லாம் அவுட்புட்டுக்கு நமக்கு நல்ல ரீச் வருமானு நினைச்சோம். நல்ல நாங்க நினைச்சதோட 10 அதிகமா வந்துச்சு.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரிதான் எந்த ஒரு கஷ்டமும் நம்ம பார்க்காம நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், அதாவது நமக்கான அவுட்புட் வர வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிட்டு அந்த வீடியோக்கான அவுட்புட் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து ஒர்க் பண்றோம்ல, அந்த ஒரு பொறுமை அப்படின்றது உங்களுக்கு வேற லெவலுக்கு கூட்டு போகும். ஸோ நீங்க அந்த மாதிரி பொறுமையா இருந்து உங்களுக்கான வீடியோ அவுட்புட் வர வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்தாலும் அதை நீங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம ஸ்டீஃபன் பிரதர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஸ்டீஃபன் ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீஃபன் ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நம்ம லாஸ்ட்டாக பேசும்போது கூட நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது யாருக்கும் தெரியாத விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வந்துருந்தீங்களே. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது சம வைரலாக போனச்சு, அதேமாரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சைக்கிள் தாத்தா அந்த பற்றின விஷயங்கள் வெளியே கொண்டு வந்தீங்களே, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எப்படி ஃபீல் பண்ணார் பிரதர்?
1: அவங்க சைக்கிள் தாத்தா வந்து அவரோட லைஃப் டைம்ல இத்தனை வருஷத்துல மக்கள் அவங்க கிராமத்துக்கே அவர் இவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம இருந்துச்சான். இப்போ இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் ஃபுல்லா பாக்குறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த சமுதாயத்துல ஒரு மரியாதை வந்து அந்த வீடியோனால ஒரு படி ஏறி இருக்கு. நம்ம அவங்க என்னதான் அவங்க சாதிச்சாலும் ஒரு வீடியோ வந்து ஒருத்தங்களோட அந்த வாழ்க்கையை திரும்ப வரும். இத்தனை வருஷம் ஒரு பண்ண சாதனை லாஸ்ட் டைம்ல நம்ம வந்து எடுத்துட்டு போறது அது பெரிய விஷயம் இல்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல.
1: அதே மாதிரி இந்த வீடுமே அப்படிதான், அந்த வீடு கண்டென்ட்மே இத்தனை வருஷம் யாருக்கும் ஊர்க்காரங்களுக்கே இதுக்குள்ள இப்படி ஒரு ரகசியம் இருக்குன்னு தெரியாது. நம்ம அதை எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை அழகா காமிச்சோம் அதை.
0: ஆமா ப்ரோ, நானுமே அந்த வீடியோ பாத்துருந்தேன், அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஒரு பாரம்பரியமான வீட்டுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நீங்க வந்து ஷோகேஸ் பண்ணி காட்டியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாட்டு வண்டிக்குள்ள அந்த லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் ஷோ பண்ணிருந்தீங்க பிரதர். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த வீட்டுலாம் பார்க்கும்போது.
1: அதெல்லாம் 1950 முன்னாடி உள்ள அந்த வண்டிலாம், அதனால இப்ப அது வந்து ஓடாது. அந்த அழகுக்காக அவங்க பின்னாடி அந்த ரூம்ல வச்சிருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு போனோட எனக்கு இன்னும் எடுக்க வேண்டியது அங்க நிறைய இருக்கு. அது நான் அடுத்த இன்னும் சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர், கூடிய சீக்கிரமே நீங்க அந்த சீரீஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நாங்களுமே இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்துட்டு அந்த ட்ரெடிஷ்னலான வீடியோஸ் எல்லாம் வந்து ரெகுலரா மேக் பண்ணி போடுங்க பிரதர். அதுக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு பிரதர். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதை தாண்டி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, தாமோதர் என்னன்னா சென்னையிலேருந்து, அதுக்கப்புறமா ருக்மணி பாட்டி மாசனாங்கப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சதீசன்னா மாசனாங்கப்பட்டியிலேருந்து, அதுக்கப்புறம் கஸ்தூரி அண்ணா திருப்பூர்லேருந்து கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஜெயமோகனின் மாபெரும் பயணம் என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். மோகன் பொள்ளாச்சி நெடுஞ்சாலைக்கு ஒட்டி இருக்கிற ஒரு பழைய லாட்ஜ், அதில் தான் தங்கியிருக்கிறான். அது அவ்வளவு ஒரு பெரிய லாட்ஜுன்னு சொல்ல முடியாது, ஒரு பழங்காலத்து லாட்ஜுங்கிறதுனால ஏதோ நடத்துகிற வரைக்கும் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்திட்டுருக்காங்க. பெரிய உள்ள தூய்மை கம்மி தான், பழைய பொருட்கள் தான், சுவர் வண்ணமெல்லாம் பூசி இருக்க மாட்டாங்க. மெத்தைகள், படுக்கிற மெத்தைகள் கூட பெருசாக துவைச்சிருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அதில் தான் தங்கியிருக்கான். நல்ல தூக்கம். இப்போது இரவு நேரம், ஒரு 12 தாண்டியிருக்கோம். திபு திபு திபுன்னு பூட்ஸு கால் சத்தம். என்ன இது, இராணுவ அணிவகுப்பு மாதிரி இருக்குது. யார், இந்திய இராணுவமா அல்லது இலங்கை இராணுவமா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசனை. எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்திரிக்க முடியல. மோகனை பொறுத்த வரைக்கும் தன்னை ஒரு காஷ்மீர் போராளி மாதிரியோ அல்லது இலங்கை போராளி மாதிரியோ சித்தரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை அவங்க தேடி இந்த இராணுவங்கள் வர மாதிரியே தான் ஒரு எண்ணம் இருக்குது. நெஞ்சு மேலேயே நடந்து போகிறாங்க திபு திபு திபுன்னு. சார் சார் அப்படின்னு கத்தினாலும் யாரும் கேட்குற பாடு இல்லை. திடுக்குன்னு முழிச்சு எந்திரிச்சு உட்காந்தா அப்போ தான் நிலைமை தெரிஞ்சுது. சரி சரி, இது ஒரு கனவு தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி எழுந்து போய் ஜன்னல் ஓரமாக நின்னா நல்ல இரவு இருட்டு. பொதுவாக இந்த பொள்ளாச்சியிலிருந்து கேரளா போகிற வரைக்கும் உள்ள அந்த நெடுஞ்சாலை வந்து எப்போவுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்குங்கிறது தாண்டி பெருசாக கண்காணிக்கப்படாத ஒரு சாலை அப்படின்னு சொல்லலாம்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, முத்துநாயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகளில் இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்துல இருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லணும். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புற மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகழி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகழி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகழி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலமடைந்து காணப்படுறதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலில் வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில் இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்படுறது. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று

0: சொல்லப்படுகிறது. கடைசியில் 1768 ஆண்டு பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வல்லது சோரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இதுல பெரிய பெரிய போராளிகள் எல்லாம் இந்த வழியில போயிருக்காங்க, தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லாம் இருக்கு. ஜன்னலோரம் பார்த்தா ஒரு பல ஒரு 100-200 லைட் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மாதிரி அப்படியே மின்றது தெரியுது அந்த இருட்டில். அது என்ன அப்படின்னு உற்று பார்த்தால் அப்புறம் பெருமூச்சு வாங்குற ஒரு சத்தமும் கேட்குது. இது அவனுக்கு பழக்கப்பட்டது தான். அது என்னன்னா மாடுகள் கால்நடையாக அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறது தான். அது மாட்டினுடைய கண்கள் தான் அந்த லைட் வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சது. மாட்டினுடைய மூச்சு தான் அந்த சத்தம் கேட்டது. அது ஒன்று ஒரு மேல் மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக அதை பார்க்கும்போது அப்படியே இந்த மின்மினி பூச்சிகள் மின்னும் இல்லைங்களா? அப்போலாம் இப்போலாம் குறைஞ்சிருச்சு இல்லை, பார்க்க முடியல. அப்போ இரவில் அப்படியே மின்மினி பூச்சிகள் பறக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மின்மினி பூச்சி மாதிரி நகரலை, அது அப்படியே ஒரு வரிசையாக நடந்து போயிட்டு இருக்குது. அந்த கண்கள் அப்படி தெரியுது. இந்த கால்நடைகள் பெரும்பாலும் கேரளாவில் அடிமாடுகளாக தான் அங்கே விற்கப்படுகின்றன. அதுக்காக தான் கொண்டு போகிறாங்க. ஆந்திராவிலேருந்து வர்றது, தமிழ்நாட்டிலேருந்து வர்றது, ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துலருந்து தான் போகிறது. அதனால் ஒரு பெருங்கூட்டமாக போகும். நடந்தே ஓட்டிக்கிட்டு கூட மனிதர்கள் செலுத்திக்கிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட எர்ணாகுளம் வரைக்கும் இந்த சாலை போகும். அது வரைக்கும் அவங்க அப்படியே வண்டியில் கொஞ்சம் தூரம் ஏற்றிட்டு போயிட்டு எர்ணாகுளம் பக்கமாக அங்கேருந்து நிறுத்தி நடக்க வச்சு தான் கூப்பிட்டு போயணும். ஏன்னா அங்கே சோதனை சாவடிகள் இருக்கும். நல்ல ஆரோக்கியமான மாடுகளைத்தான் அங்கே அனுப்ப முடியும். அதாவது இறைச்சிக்காக அனுப்புறதுன்னா ஒரு சோதனை நடக்கும் வழியில் கேரள எல்லையில். அங்கே ஒரு மருத்துவமனை இருக்குது, கால்நடை பரிசோதனை மையம் மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாடாக பார்த்து பரிசோதிச்சுட்டு இது சாப்பிட தகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும்னா கையில் பேப்பர் மாதிரி இருக்காது, ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு ஒரு முத்திரை மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த மாட்டோட தோலில் அப்படி வச்சுருவாங்க. அது புண்ணாய்

விட்டு மறுபடியும் ஆறும், அது அழியாது, அந்த தோல் அது அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த புண்ணு ஆறுறதுக்குள்ளேயே மாடு கொல்லப்படும், அதுதான் நிலைமை.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: செய்யும் பிளாஸ்டிக்கை தவிர்த்து துணிப்பையை கைகளில் ஏந்துவோம். எதிர்காலத்தை வளமானதாய் மாற்றுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் கதை நேரம்.
3: கதை நேரம்.
4: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
5: இது பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே இருக்கிற நடைமுறையா தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பழுக்க காய்ச்சி சூடு போடுறதுங்கிறதெல்லாம் பழைய முறை, அது இப்போ தோன்றி இருக்க முடியாது. அது பழைய வெள்ளக்காரங்காலத்திலேயே இருந்த நடைமுறையாக தான் இருக்கணும். ஸோ அங்கே சோதனைகள் செய்வாங்க. அப்போது நடந்து போகிற மாடுகளுக்கு தான் அனுமதி கொடுப்பாங்க. இப்போ வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து சோதனை பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த சோதனை சாவடிக்கும் கொஞ்சம் தூரம் முன்னாடியே மாடுகளை இறக்கி அதை நடக்க விடுவாங்க. நடக்கிற மாட்டுக்கு தான் உள்ள அனுமதி. நடக்க முடியாமல் உடம்பு சரியில்லாமல் நிற்கிற மாடுகளை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. சில மாடுகள் வந்து கொஞ்சம் வயசானதாகவும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டதாகவும் இருக்கும். அதையும் அங்கே கொண்டு போய் வித்தாவணுமே அப்படிங்கிற இதில் அந்த வியாபாரிகள் நல்ல நடக்கிற இளம் மாடுகளோடு அதை பணிச்சு விட்ருவாங்க. கைத்தில் கழுத்து கைத்தில் இந்த மாட்டை இந்த இளம் மாடு இழுத்துக்கிட்டு போயிடும். வேகமாக அப்படியே இழுத்துக்கிட்டு போயிடும். சில நேரங்களில் ரெண்டு பக்கமும் இளம் மாடுகளையும் நடுவில் இந்த மாட்டையும் வச்சுருவாங்க. அந்த ரெண்டும் இதை அப்படியே நகர்த்திக்கிட்டு போயிடும். பார்க்குறவங்களுக்கு தெரியாது நடுவில் இருக்கிறது நடக்க முடியாது போகுது அப்படின்னு தெரியாது. அவங்களுடைய சோதனை எல்லையே அது சாதாரணமாக அது கடந்துடும். அந்த பக்கம் போய் அவிழ்த்து விட்டோம்னா அது நடக்காது, படுத்துக்கும், அப்படிதான் இருக்கும். அப்படியும் அவங்கள ஏமாற்றி அந்த மாட்டை சோதனை சாவடியை தாண்டிடுவாங்க. பெரும்பாலும் இங்கே அனுப்பப்படுகிற மாடுகள் எப்படி இருக்கும்னா வயதானதாக இருக்கும், உழைப்பதற்கு தகுதியற்றதாக இருக்கும், அல்லது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். இந்த மாதிரி மாடுகளை தான் அதிகமாக அவங்க விற்பனை செய்கிறது. நல்ல பால் கறக்கிற அல்லது எருது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாடுகளை அவங்க விற்கிறது இல்லை. கொஞ்சம் இனி பயன்படாது அப்படின்னு அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ தான் அதை விற்பாங்க. அதனால் மாடுகளில் பெரும்பாலும் கொஞ்சம் இயலாமை இருக்கிற மாடுகள் இருக்கும். சிலது என்ன பண்ணோம், இந்த வாகனங்களில் நெருக்கமாக ஏற்றிக்கிட்டு போகிறதுனால ஆரோக்கியமாக இருக்கிற மாடுகள் தாக்கு பிடிக்கிற மாதிரி ஆரோக்கியம் குறைவான மாடுகள் தாக்கு பிடிக்க முடியாது. சிலது அங்கேயே இறந்துறதும் உண்டு. இப்போ இறந்த மாடுகளை அந்த எல்லையை தாண்டி கொண்டு போக முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. இதை வாங்குவதற்கென்றே சில வியாபாரிகள் அங்கே வருவாங்க, தோலுக்காக இதை வாங்குவாங்க. அங்கேயே தராசுலாம் இருக்கும். அங்கே கறி எடை அப்படியே மாட்டோட போட்டு இத்தனை கிலோ கறி எவ்வளவு விலை, இறந்த மாடுங்கிறதுனால பாதி விலை தான் பாதி விலை, அந்த மாதிரி கறி கணக்காக போட்டு தோல் கணக்கு போட்டு அவங்க அதை ஒரு அடிமாட்டு விலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த மாதிரி அதை வாங்கிக்குவாங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: அதுவும் ஒரு அப்படியும் ஒரு வியாபாரிகள் போட்டோ அங்க இருக்கும், இறந்த மாடுகளை வாங்குவதற்காகவும். ஒரு முறை மோகன்

தன்னுடைய நண்பன் நடராஜனோட கேரளா போய் இந்த மாடுகள் கசாப்பு போடுற இடத்தையெல்லாம் பார்த்த அனுபவம் உண்டு. பார்க்கணுன்னே போனது தான், இவ்வளோ மாடு போதே என்னதான் பண்ணுறாங்க, எருமைகளும் தான் போவோம் அப்படின்னு போகணும்னு நினச்சி போனாங்க. ஆனால் நடராஜன் இப்போ இல்லை, அவன் ஒரு கவிஞன், ஏதோ காரணத்தினால அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனுடைய எண்ணம் இந்த மாடுகளை பார்த்த உடனே மோகனுக்கு வந்துடுச்சு. அங்கு போய் இந்த மாடுகளை அறுக்கக்கூடிய இடங்கள் அதை போய் பார்க்குறாங்க. அங்கே அது சாதாரணம், அங்கே மாடுகள் வெட்டப்பட்டு கறி குவியலாக இருக்குது, மாமிச குவியலாக மாறிடுச்சு. ஒரு மாடுங்கிறது ஒரு மாமிச குவியல் அப்படி ஆயிடுச்சு. மாடுகளை எட்டி வெட்டி உறுப்புகளை தனித்தனியாக வைக்கிறாங்க. அதில் காதுகளை மட்டும் ஒரு பெரிய பக்கெட்டில் அப்படி போட்டு வச்சுருந்தாங்க. அதை தண்ணி ஊற்றி தண்ணிக்குள்ள அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ மோகன் பார்த்து நண்பன் கிட்ட, எடா இது இப்படி இருக்குது அப்படின்னு, மீன்கள் போல் இருக்குது, தண்ணியில் மீன்கள் நீந்துற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆமாம், ஒரு சித்தாந்தவாதி இவ்வளோ எளிமையாக இதுக்கு பதில் சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கல, ஒரு உயிர் இறக்கமாக பதில் சொல்லுவான்னு தான் நினச்சி மோகன் அதை கேட்டது. ஆனால் அப்படி சாதாரணமாக கடந்து போயிட்டான். அவனுக்கு ஏதோ அந்த இதை பார்க்குறதுல ஆர்வம் இல்லை போல, தவிர்க்கிறான் பேசுறத. ஆமாம், அவன் சொன்னதும் இதுதான், காதுகள் மீன்களைப் போல ஒரு பக்கம் கூராகவும் ஒரு பக்கம் அகலமாகவும், அது அறுபட்டு இருக்கிறது வாய் போலவும் தண்ணிக்குள்ள இருக்குது, காதுகளை மட்டுமே தனியாக சேகரிக்கிறாங்க, தோள்களை ஒரு பக்கம் அடுக்கிறதும், கறிகளை குவியல் குவியலாக வச்சிருக்கிறதும், அதை பார்த்ததும் எவ்வளவு சாதாரணமாக அங்கே இருக்கிற மாடுகள் இங்கே கொல்லப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தாங்க. அங்கே அதை பார்த்துட்டு இருக்கும்போது குவியலாக அந்த இறைச்சி குவியலை பார்க்கிற போது அவனுக்கு, மோகனுக்கு ஞாபகம் வந்தது, தமிழ்நாட்டில் புல்வெளிகளில் மேய்ந்து கொண்டு இருக்கிற அந்த மாடுகள் ஞாபகம் வந்தது. எவ்வளவு சுதந்திரமாக அது மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. ஒரு கைத்தல் கட்டப்பட்டு வட்ட வடிவமாக அப்படியே சுற்றி சுற்றி அது மேய்கிறதும், உரிமையாளரை எவ்வளோ தூரத்தில் பார்த்துட்டாலும் குரல் கொடுத்து அழைக்கிறதும், அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. பட் எந்த உயிரினமாக இருந்தாலும் அது உணவாகப்படுது. தாவரங்கள்லேருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் ஒன்றுக்கொன்று உணவாக மாறுறதுங்கிறது ஒரு இயற்கையினுடைய நியதியாக இருக்கிற இந்த நேரத்தில் அதே நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு பெரிய திரளான மாடுகள் ஒரு இடத்துல கொல்லப்படுவதும் உண்ணப்படுவதும் கொஞ்சம் முரணாக தான் உணர்ந்தாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ். ஷக்கலக்க குட்டீஸ்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அவனால அங்க ஒரு அறையில உட்கார முடியல. நண்பனுடைய நினைவு படியை இறங்கி கீழே வந்து லாட்ஜில் இருந்து வெளியில ரோட்டை பார்த்தான். மாடுகள் வரிசையா போயிட்டு இருந்தது. நடந்து இது போலத்தான் இவங்க முன்னோர்களும் நடந்து போயிருப்பார்களா, காலங்காலமா இவங்க இப்படிதான் நடந்து போய் உணவா மாறுறாங்களா அப்படின்ட்டு ஒரு சிந்தனை அவனுக்குள்ள வந்தது. இவங்க முன்னோர்களும் இப்படி

நடந்து தான் போயிருப்பாங்க, அவங்க போன இடத்துக்கே இவங்களும் போகிறாங்க அப்படின்னு நினச்சாரு மோகன். அந்த இருட்டில் அந்த மாடுகளின் நடுவே தன்னுடைய நண்பனும் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அவனால் அங்கே நிற்க முடியல மோகனால். திரும்ப விறுவிறுன்னு படியேறி வந்தான். வந்து கதவை திறந்து தண்ணி குடித்தான். திரும்ப படுத்தான். அந்த மெத்தையினுடைய அழுக்கு நாற்றம் அடித்தது. முன்ன அருவறுப்பாக இருந்த அந்த நாற்றம் இப்போ ஏனோ ஒரு மனிதன் கூட படுத்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது. அது நடராஜனாக இருக்குமா, தன்னுடைய நண்பன் அவனாக இருக்குமா, அவனுடைய வாசனையா அப்படின்னு உணர்ற அளவுக்கு இருந்தது. முன்ன அழுக்கு வாசமாக தெரிஞ்சது இப்போ கூட ஒரு மனிதனுடைய வாசனை மாதிரி அவனால் உணர முடிஞ்சது. தூங்க முயற்சிக்கிறான். மோகனுக்கு தூக்கம் பிடிக்கலை. மீண்டும் மீண்டும் நடராஜனினுடைய நினைவுகள் தான் வந்து வந்து போனது. ஸோ எப்பொழுதெல்லாம் நடராஜன் நினைவு வருதோ அப்போல்லாம் அவனுடைய தூக்கம் போகிறது வழக்கம்தான். அவனால் அதை நினைத்த பிறகு தூங்க முடியாது. இன்றைக்கும் அதுதான் நிலை. அவன் தூங்காமலே படுத்து கொண்டிருந்தான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. மாபெரும் பயணம் என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஜெயமோகன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்னவாக இருக்கும்? நம்மோடு வாழ்ந்து முடிந்த மனிதர்களுடைய நினைவுகள் தான் அவர்களை மீண்டும் மீண்டும் இங்க வாழ வைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க செய்தியா நான் பார்க்கிறேன். நம்மோடு பயணித்தவர்கள் இருந்தவர்கள் இறந்து விட்டால் அவர்களை எங்கும் காண முடியாது. ஆனால் அவர்களோடு நாம் பயணித்த இடங்கள், பயன்படுத்திய பொருள்கள், அவர்கள் செய்ததை இன்னொருவர் செய்யும் போது நாம் பார்க்கும் நிலை, இதெல்லாம் தான் அவர்களை நினைவூட்டுகிறது. அது வெறும் நினைவு மட்டுமல்ல, அவர்களை வாழவும் வைக்கிறது. மீண்டும் ஒரு முறை அவர்களை இங்கே அழைத்து வந்து வாழவும் வைக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.

0: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அருணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்பயுமே ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். இந்த கதையோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலி காகம். இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய ஊர்ல ரெண்டு காகம் இருந்துச்சாம். அந்த ரெண்டு காகமும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. சாப்பிட்றதுக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஈவினிங் விளையாடுறதுக்கும் ஒன்றா தான் போவாங்க. ஸோ இதே மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் ஒரு காகம் வந்து எனக்கு பயங்கரமாக தாகம் எடுக்குது, வெயில் காலம் வந்துருச்சுல, நம்ம இனிமேல் தண்ணி இருக்க இடத்துல போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கு இன்னொரு காகம் என்ன சொன்னிச்சுன்னா, நம்ம நம்மளோட வீட்டை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்காது, நம்ம இந்த விளையாட போகிற நேரம் இல்லை சாப்பிட போகிற நேரத்தில் தண்ணி எடுத்து நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு. சரின்னு இந்த காகமும் ஓகே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, தண்ணியை தேடி ரெண்டு பேரும் ஒரு பெரிய பயணம் வந்து போனாங்க. சரி எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ நம்ம இப்போ பார்த்து வச்சுக்கலாம், அப்புறமேட்டு வந்து தேடி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு பயணம் ஒன்று போனாங்க. அப்படி போகும்போது நிறைய இடத்துல தண்ணி இருந்துச்சு, அதையும் இவங்க பார்த்து வச்சுட்டாங்க. அப்படி எல்லாம் பார்த்து வச்சுட்டு சாயங்காலம் வீடு திரும்பும் போது ஒரு பானையை பார்த்தாங்க. அந்த பானையில் தண்ணி அடியில் தான் இருந்துச்சு. அந்த ரெண்டு காகத்தில் ஒரு காகத்துக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, தண்ணி இங்கே கொஞ்சோண்டு இருக்குது, இதை நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம், திருப்பி நாளைக்கு வந்து நம்மளோட பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி இந்த தண்ணி குடிக்க வந்துட்டாங்க. ஆனால் தண்ணி பானையில் அடியில் இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே ரெண்டு பேருக்கும் தெரியல. அப்போதான் அந்த காகம் ரெண்டு பேரில் ஒரு காகம் என்ன பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அடியில் போட்டு அந்த தண்ணியை மேலே வர வச்சிருச்சு. ஸோ வெயிட் அடியில் போச்சுன்னா தண்ணி அப்படியே மேலே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி மேலே வந்துருச்சு. இன்னொரு காகம் தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த கதையோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சமயத்துலையுமே நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஹாய், உங்க நேம்?
1: சாதர்ஷிகா.
0: அர்ஷிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th முடிச்சு 5th போப்பேன்.
0: ஓகே, 5th போக போறீங்க. சரி எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: நேஷனல் தோக்குப்பள்ளி.
0: சூப்பர். சரி ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: யார் யாரெல்லாம் அது சொல்லுங்க.
1: சிவன்யா, பஜானா, சஞ்சீவினி, மோனிகா, திவ்யாஸ்ரீ, தேவஸ்ரீ, விஜயதா.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 366 3333.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில் உங்க கூட. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான யதார்த்தமான இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் எழுதின ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புத்தகத்தோட பேரு ரொம்ப கம்பீரமா இருக்கும், சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நான் வந்து சொல்ல போறேன். பொதுவா இன்னைக்கு திரைப்படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 200 கோடி, 500 கோடி, 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஆனால் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு ஆன்மா இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க சீனு ராமசாமி. பொதுவாக அவர் எப்போவுமே அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட ஒன்றா சேர்ந்து உலக திரைப்படங்களை பார்ப்பாருங்க. அப்படி ஒரு நாள் உலக புகழ்பெற்ற மாபெரும் இயக்குனர் சத்யஜித் அவர்களோட ஒரு கிளாசிக் படமா இருக்கக்கூடிய ஃபதிர் பாஞ்சாலி அப்படின்ற படத்தை அந்த குழந்தைகளுக்கு போட்டு காமிக்கிறாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ், அதுவும் குழந்தைகள், ஒரு கருப்பு வெள்ளை படத்தை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் அந்த திரைப்படம் ரொம்ப பொறுமையா நகர்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அந்த திரைப்படம் அந்த குழந்தைகளுக்கு பிடிக்குமா? ஆனா அந்த படம் ஆரம்பிச்ச ஒரு கொஞ்ச நேரத்திலேயே தியேட்டரில் ஒரு கனத்த மௌனம். அப்படியே அந்த படத்தோட ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்த அந்த குழந்தைகள் ஃபேமஸான ரயில் வரக்கூடிய சீனில் ரொம்ப சத்தமாக கத்தி குதித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த திரைப்படம் முடிஞ்சதும் சீனு ராமசாமி இயக்குனர், அவர் தான் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் இல்லையா, அவர்கிட்ட, அங்கிள் இந்த படத்தை கலராக மாற்ற முடியுமா, இந்த ரயில் எங்கே போய் பார்க்க முடியும், ஏன்னா அந்த ரயில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ட்ரெயின். அப்படி அந்த சின்ன குழந்தைகளோட உலகமே வந்து மாறிப்போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு பெரிய மேஜிக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்த அடுத்த நாள் காலையில் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குட்டி பாப்பா, அவங்களுமே அந்த திரைப்படத்தை பார்த்தாங்க. அவங்க இயக்குனர் சீனு ராமசாமி அவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்று அந்த பாப்பாவோட கையில் ஒரு சிகப்பு கலர் பூ எடுத்துகிட்டு வராங்க. சீனு ராமசாமி வந்து கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே அந்த பாப்பா அந்த பூவை அவர் கையில் கொடுத்து, அதாவது அந்த படம் ஃபதிர் பாஞ்சாலி, அந்த படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அவங்களுடைய மரணம் அந்த பிஞ்சு குழந்தையோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்குங்க. அதனால தான் அடுத்த நாள் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த அக்காவுக்காக, அதாவது அந்த துர்கா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு பூவை வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் சத்யஜித் அவர்கள் இந்த ஒரு படத்தை எடுத்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குட்டி குழந்தைகளை அந்த ஒரு படம் வந்து கவர்ந்திருக்கு. இந்த ஒரு காரணம்தான் சீனு ராமசாமி அவர்களை சினிமாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுத வச்சுருக்குங்க. இந்த புத்தகத்தோட உண்மையான கான்செப்ட் என்ன அப்படின்னா, பெரிய பட்ஜெட்டில் நிறைய திரைப்படங்கள் வந்து எடுப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்கள் ஒரு பெரிய தன்னம்பிக்கையை எல்லாருக்குள்ளாரையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய இருக்குங்க. அந்த திரைப்படங்களை பற்றி தான் இந்த ஒரு புத்தகத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பேசியிருக்கார். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. சீனு ராமசாமி அவர்கள் எழுதின சினிமாவின் ஆன்மா, சினிமா ரசனை கல்வி.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
6: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா, ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய நிறைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும், அவங்களோட ஆரோக்கியமான உணவு பட்டியல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்னா எது எது குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு லிஸ்ட் போட்டு கொடுக்கலாம் மேம்?
7: சத்தான உணவு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்க பார்த்து வளர்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ சத்தான உணவு, பேலன்ஸ்டு டயட் எடுக்கணும். கண்டிப்பாக காய்கள் சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், சோறு கொடுத்து வயிற்று நிரப்பிச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். சோறு சாப்பிட்டாலே நம்மளுக்கு மனசுலாம் நிம்மதியாயிடுது, அப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ சோறை மட்டும் ஊட்டிடுறோம். ஆனால் சோறு மட்டும் குழந்தைக்கு பத்தாது. நம்மளுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே காய்கறிகள்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ அந்த காய் சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம சின்னத்துலேருந்தே உருவாக்கணும். நம்ம சின்னத்துலேருந்தே கொடுத்துட்டுனா அது அவங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும், சாப்பிட்ருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 5வது படிக்கும் போது காயே சாப்பிட மாட்டேங்குன்னு காய் கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை வந்து நல்ல ஃபுட் ஹேபிட்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றத பார்த்து குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வந்து வளர்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்களை சின்ன சின்னதாக நம்ம மாற்றிக்கிட்டோம்னாலே, ஆரோக்கியமான காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரி கீரை ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. தேங்க்யூ மேம் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஸோ தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஆரோக்கியமாக என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம், அண்ட் அவங்களோட ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்ன உணவு பழக்கத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேடியூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்களுக்கு அப்புறமா நம்ம வந்து தர்ஷிகா கூட பேசலாம். ஸோ தர்ஷிகா மாதிரியே உங்கள் குழந்தைங்களும் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசணுமா? கண்டிப்பாக பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளே வாக்கிங் போ.
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்

0: சர்வதேச யோகா மற்றும் உலக தந்தையர் தினத்தை முன்னிட்டு
1: பிரம்மகுமாரிகள் அமைப்பு வழங்கும் சிறப்பு நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
0: நடைபெறும் நாள் June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை.
1: நடைபெறும் இடம் சிவசக்தி பவன், சீரடி சாய்பாபா கோவில் அருகில், முல்லை நகர், ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.
0: சுற்றுவட்டார தந்தைகளுடன் இணைந்து இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவோம்.
1: அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். தொடர்புக்கு 8870208208.

0: ஏங்க, அங்க என்ன பண்றீங்க? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்டுல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.
3: ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம். பலமுறை பயன்படுத்தும் துணிப்பையை வரவேற்போம்.
4: புதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
5: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாம். அண்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம தர்ஷிகா கூட பேசிடலாமா? தர்ஷிகா, நீங்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் லிஸ்ட்டு போட்டு ஒரு ஒருத்தராக ஆட் பண்ணி சொன்னீங்க. சரி ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன திட்டு வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டால் சிரிக்கிறீங்க. அப்போ எக்கச்சக்கமாக திட்டு வாங்கியிருப்பீங்க போலியே. இல்லை சரி, நீங்கள் இப்படி கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இருங்க, இன்னொரு பக்கத்தில் இருந்து நான் வரேன். சரி, நீங்கள் கிளாஸ் டைமில் பேசுவீங்களா?
6: ஏதாவது பேசுவோம்.
0: பேசும்போது மிஸ் பார்த்துட்டாங்கன்னா?
6: மாட்டியிருக்கிற ஆனாலும் தெரியாத மாதிரி இருக்கும்.
0: ஓஹோ, மாட்டியிருக்கிறீங்க ஆனாலும் தெரியாத மாதிரி இருந்துப்பீங்க. பரவாயில்லையே, இது நல்ல டெக்னிக்காக இருக்கே. சரி, எப்படி அப்படி வந்து தப்பிப்பீங்க சொல்லுங்கள்.
6: நாங்கள் வந்து அங்கே பேசிட்டு இருக்கோமா, மிஸ் பாடம் நடத்தும் போது மிஸ் பார்த்துருவாங்க. மிஸ் பார்க்கும்போது நாங்கள் கீழே குஞ்சு மிஸ்ஸை பார்த்துருவோம்.
0: ஓ, நீங்கள் மிஸ்ஸை பார்க்க மிஸ் உங்களை பார்க்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த சேட்டையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள்.
6: தமிழ்.
0: தமிழ்.

0: சூப்பர், செம்மையா சொன்னீங்க. தனியா கிளாஸ்க்கெல்லாம் எங்கயா போறீங்களா? சிலம்பம் கிளாஸ். கிளாஸ் நேம்? சூப்பர். சரி, நீங்க சிலம்பம்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: கல்யாணி, பாப்படிநாது, மூணடி, ரெண்டாவது கல்யாணி, ஃபைட்டிங்கு, நீர்பண்டம், சுருளு, அப்புறமேட்டு படைவீச்சு, வீச்சு, ரெண்டாவது வீச்சு, அதெல்லாம்.
0: சூப்பர். யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தராங்க?
1: விஷாலி மாஸ்டர், கிஷோர் மாஸ்டர், ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லி கொடுக்குறாங்க.
0: ஓஹோ, ரெண்டு மாஸ்டர். சரி, ரெண்டு பேர்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: கிஷோர் மாஸ்டர்.
0: கிஷோர் மாஸ்டர், இன்னும் தைரியமா சொல்றீங்க. விஷாலி மாஸ்டர் கேட்டா என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கு தெரியுமா இது?
1: தெரியும்.
0: தெரியும், பரவாயில்லப்பா, எவ்வளவு தைரியம் நம்ம தர்ஷிகாக்கு. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தர்ஷிகா கூட பேசலாம். ஸ்டேடியூண்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து நம்ம இன்னும் நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் மூலமாகவோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ.

0: அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
2: ஒரு சூப்பரான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி சொல்ல போறேன். ஸோ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன இருக்கு வீட்டில், சாப்பிட என்ன இருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. பேகெல்லாம் கழட்டி வைக்கிறாங்களோ இல்லையோ, ஐடி கார்டெல்லாம் கரெக்டாக மாட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க வாயிலிருந்து வர மொதல் வார்த்தை சாப்பிட என்னமா இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் போய் சாப்பாடு குழம்பு இருக்கு சாப்பிடுவா அப்படின்னு சொன்னால் அவங்க மூடு அப்படியே அப்செட் ஆகிடும். ஸோ நம்ம அந்த நேரத்தில் ஹெல்த்தியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கணும் அப்படின்றத மைண்ட் பண்ணி நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பீனட் பொரியல். ஸோ வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பொரியலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை 1 கப்பு, வெங்காயம் 1 கப்பு, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு வேர்க்கடலையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வாங்கி உரித்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஸோ இப்போ வேர்க்கடலை ரெடி ஆகிடுமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை உளுத்தம்பருப்பு இது வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். அண்ட் அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ இந்த வெந்த வேர்க்கடலையை அது கூட சேர்த்து நல்லா கிளறி தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் அடித்து இறக்குனா சூப்பரான இந்த வேர்க்கடலை ரெடி ஆகிடும். ஸோ இந்த வேர்க்கடலை பொரியலில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பொதுவாகவே இந்த நிலக்கடலையில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு அவங்க எடைக்கு தகுந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து அவங்க உடம்புக்கு தேவையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சோர்ஸு இந்த வேர்க்கடலையிலேருந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் எனர்ஜியுமே இதில் அதிகமாக இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வேர்க்கடலையை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஹெல்த்தியாகவும் இப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராகவும் டேஸ்ட்டு பயங்கரமாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட இப்போது பேக் டு பேக்கில் 2 சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சென்னை, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, இது சேலத்துக்கு மேட்ச்சுக்கு போனோம். அழகாக
3: சூப்பர். இத்தனை ஊரில் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக மேட்ச் வந்து விளையாடி இருக்கீங்க. ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையுமே நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
3: ஓகே. அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேளுங்க. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சி மலைவாழ் மக்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். பாபா மக்களே.
5: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, மணியோ எட்டாச்சு, உங்க தருணும் வந்தாச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே செம்மையா இருக்கேங்க. இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட் பாத்தீங்கன்னா அப்படியே மேலையும் கீழையும் போயிட்டு வருது. இயற்கை வந்துட்டு ஒரு நிலையில எப்பயுமே இருக்காதுங்க. அதே சமயத்துல இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான இடத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். இமயமலையோட பசுமை பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தையாரா புக்கியாள் அப்படின்ற ஒரு மலைத்தொடரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இந்த தையாரா புக்கியாள் எங்க இருக்கு அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்துல ரொம்பவுமே அழகான உயர்மலை புல்வெளிகள்ல தாங்க ஒன்னா இருக்கு. பசுமையான புல்வெளிகள், பனிமூடிய மலைகள், அரிய தாவரங்கள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரம் எல்லாத்தினாலையுமே புகழ்பெற்ற இந்த இடம் இயற்கை ஆர்வலர்களுக்கு சொர்க்கமா இருக்கு. உத்தர்காசி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தையாரா புக்கியாள் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3639 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. சுமார் 3.38 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய இந்த உயர்மலை புல்வெளி கார்வால் இமயமலையோட ரொம்ப அழகான பகுதிகளில் ஒன்றா இருக்கு. புக்கியாள் அப்படின்றது இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கையான உயர்மலை புல்வெளிகளை குறிக்கக்கூடிய சொல். தையாரா புக்கியாள் அதோட பரந்த பசுமை மற்றும் இயற்கை அமைதிக்காக ரொம்பவுமே பிரபலமானதா இருக்கு. வசந்த காலத்துல இந்த புல்வெளி முழுசுமே பசுமையால நிரம்பி இருக்குங்க. அதோட சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு நிற ரோட்டோடெட்ரான் மலர்கள் பூத்து குலுங்குங்க. அந்த காட்சி இயற்கை ஓவியம் மாதிரி கண்ணை கவருது. கோடை காலத்துல உள்ளூர் கால்நடை மேய்க்கிறவங்க தங்களோட கால்நடைகளை இங்க மேய்ச்சலுக்காக கூட்டிட்டு வருவாங்க. பல மாதங்கள் இந்த புல்வெளிகளில் தங்கி கால்நடைகளை பராமரிக்கிறது இந்த பகுதி மக்களோட பாரம்பரிய வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா இருக்கு. நேர்களே, குளிர்காலம் வந்துட்டா தையாரா புக்கியாள் முற்றிலுமே வேறொரு உலகமா மாறிடும். பசுமையான புல்வெளிகள் எல்லாமே வெண்மையான பனிப்போர்வையால மூடப்பட்டுடுதுங்க. இந்த நேரத்துல பனிமலை ஏற்றம் மற்றும் பனிசறுக்கு மாதிரியான சாகச விளையாட்டுகளுக்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க வராங்க. தையாரா புக்கியாள்ல இருந்து பார்க்கக்கூடிய இமயமலை காட்சிகளும் ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்குங்க. பந்தர் பஞ்ச், ஸ்ரீகாந்தா, ஜாவோன்லி, திரௌபதிகா, தண்டா உள்ளிட்ட பல புகழ்பெற்ற சிகரங்களை இங்கிருந்து பார்க்க முடியும். நேர்களே, தையாரா புக்கியாள் அப்படின்ற இந்த மலைப்பகுதி இயற்கை அழகுக்கு மட்டும் இல்லைங்க, அதோட கலாச்சார பாரம்பரியத்துக்கும் பெயர் பெற்றதா இருக்கு. உத்தரகாண்டோட நாட்டுப்புற கதைகள்ல ரொம்பவுமே பிரபலமான ஜீது பக்வால் அப்படின்ற வீரரோட கதை இந்த புல்வெளியோட தொடர்புடையதா சொல்லப்படுது. இன்னைக்கு அந்த கதைகள் மக்களோட நினைவுல வாழ்ந்துட்டு வருதுங்க. பசுமையான புல்வெளிகள், பனிமலைகள், அற்புத காட்சிகள், பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் இயற்கையோட அமைதி, இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அனுபவிக்க முடியும் அப்படின்னா அந்த அரிய இடம்தான் இந்த தையாரா புக்கியாள். கண்டிப்பா இந்த பனி பெய்யக்கூடிய காலங்கள்ல

எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா பனிசருக்கு விளையாடிட்டு வருவேங்க நான் போய். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட்.

வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய் கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே பர்னபாஸ், சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் பேசுகிறேன். நாம் பார்க்க இருப்பது ஓமலூர் கோட்டை அப்படின்ற ஒரு வரலாற்று சின்னம். சங்ககாலம் தொடங்கி ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே ஒரு முக்கியமான இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த, அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த, பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடமாக இது இருந்திருக்கிறது. சரபங்க நதியினுடைய கரையில ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்புல ஓமலூர் கோட்டை அமைந்திருக்கிறது. இது வந்து மேட்டூர் போற வழி, உத்தராயக்கம்பட்டி போற வழி, தாரமங்கலம் போற பெரும் பாதைகள்ல இந்த கோட்டை அமைந்திருக்கிறது. இந்த கோட்டையை சுற்றிலும் சரபங்கா நதி போகுது. கோட்டை உருவான இடத்துல சரபங்கா நதி இரண்டா பிரியுது. அதனால இந்த பக்கம் ஒரு நதியின் ஓட்டமும் அதற்கு எதிர்பக்கமாக ஒரு நதியின் ஓட்டமும் போகும் பொழுது நடுவுல வந்து ஒரு நிலப்பரப்பு ஒரு தீவு திடல் போல அமைந்து விட்டது. இதுலதான் வந்து ஓமலூர் கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இது வந்து சங்க இலக்கியத்துல இத வந்து வல்வேர்கட்டி என்ற வம்சத்தார் வந்து குறுநில மன்னர்களா இந்த கோட்டைய ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஓமலூர் கோட்டை அகலியில வந்து சங்க காலத்தை சேர்ந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் நிறைய கண்டெடுக்கப்பட்டதுனால இந்த கோட்டை வந்து சங்க காலத்திலிருந்தே இருந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு ஏதுவான ஒரு விஷயங்களாக இருக்கிறது. தொடர்ந்து போர்களை சந்தித்த ஒரு இடமாக, வீரம் விளைந்த மண்ணாக இதை நம்ம சொல்லறோம். ஏன் சொன்னா நிறைய போர்கள் இந்த ஓமலூர் பகுதியில நடந்திருக்கிறது. போர்க்களத்தின் மையமாக இந்த பகுதி இருந்திருக்கிறது. இந்த கோட்டையில வந்து 2 சுற்று மதில்கள் இருக்கு, அதாவது 2 காவல். வெளிப்புறத்து மதில், அந்த மதில தாண்டி உள்ள வந்தோடனே கொஞ்ச தூரம் தாண்டி இன்னொரு உள்புற மதில் இருக்கு. இந்த 2 கோட்டை மதில்களுக்கு இடையில ஒரு அகலி இருக்கு. அந்த கோட்டை சுவருக்கு முன்னால அகலி, அதுக்கு பிறகு அந்த கோட்டை சுவரை நீங்க தாண்டி உள்ள வந்த பிறகு திருப்பியும் ஒரு அகலி இருக்கு. சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக ஒரு முறை நாங்க வந்து இந்த கோட்டையை ஆய்வு செய்தோம். அந்த பகுதியில இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மதில் சுவரை நாங்க இப்ப பார்த்தோம். இந்த கோட்டையில் இருக்கிற அழிந்து போன மண் சுவர்கள், கல்லும் மண்ணும் கலந்து கட்டிய கோட்டை சுவர்கள் பல்வேறு இடங்கள்ல சிதிலம் அடைந்து காணப்படுவதை நாங்க பார்த்தோம். இந்த கோட்டை வந்து நுழைவாயில் வந்து மேற்கு பகுதியில இருக்குது. இந்த கோட்டை வந்து பெரும்பாலும் மண்ணும் கருங்கல்லுமாக கலந்து கட்டப்பட்டது. காவல் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டு இந்த பகுதியை கண்காணிக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கோட்டை இருந்திருக்கிறது. அப்புறம் இந்த கோட்டையில கோவில்கள் இருக்கு. வசந்தேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில், அப்புறம் விஜயராகவ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோயில் இருக்குது. கோயிலுக்கு வெளியில தான் இந்த மாரியம்மன் கோயில் இருக்கு, கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து அம்மன் சிலை, பைரவர் சிலை என்று பல்வேறு சிலைகள் இந்த கோட்டையில இருக்கு. அதே போல இந்த கோட்டையினுடைய முன் மண்டப விதானங்கள்ல ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இவைகள் வந்து கெட்டி முதலி காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படுகிறது. கடைசியில 1768 பாலக்கோடு தொப்பூர் கணவாய் வழியாக ஹைதர் அலி ஒரு பெரும்படையோட வந்து ஓமலூர் கோட்டையை கைப்பற்றி அதை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்த ஆங்கிலேயர்களிடம் இருந்து அந்த கோட்டையை வந்து கைப்பற்றார். இது ஒரு சமீப காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சேலம் சந்தித்த ஒரு இறுதி போர்னு சொல்லலாம். அது ஒரு கடைசி போர். அந்த போரின் சாட்சியாகவும் ஓமலூர் கோட்டை இருக்கிறது. இந்த வரலாற்று சின்னத்தையும் இந்த வரலாற்று சிறப்புகளையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளும்படி வகை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள்

0: நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் பெரிய ஏரிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குங்க. நான் ஏற்காடு கடைசியாக போயிருந்தப்போ அந்த கிராமத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்தித்தேன். அவர்கிட்ட பெரிய ஏரிக்காடு கிராமத்தில் என்ன மாதிரியான விவசாயம் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் ஏற்காடு மலையில் வசிக்கக்கூடிய மக்கள், பெரிய ஏரிக்காடு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்ன மாதிரியான வேலை செய்கிறாங்க அப்படின்றதையுமே கேட்டிருந்தேங்க. அவருமே பகிர்ந்திருந்தாரு. வாங்க, அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம்.
4: உங்க பேரு?
5: பேரு வேணதலம்.
4: வேணதலம். எந்த ஊர்
5: அண்ணா? பெரிய ஏரிக்காடு.
4: பெரிய ஏரிக்காடு.
5: சேலம் மாவட்டம், ஏற்காடு வட்டம், வெள்ளைக்கடை போஸ்ட், பெரிய ஏற்காடு கிராமம்.
4: ஓகே. எத்தனை வருஷமா இருந்தது?
5: நாங்கள் பாட்டாங்காலத்துலேருந்து அங்கே தான் குடியிருக்கோம்.
4: ஓகே. நான் இப்போ அங்கே வந்துட்டு என்னென்ன விவசாயங்கள்?
5: கேவுரு போடுவோம், பனிவரகு போடுவோம், மேட்டு நெல் போடுவோம், மற்றது அவ்வளோதான்.
4: நெல்லாம் இங்கே விளையும்?
5: நெல், மேட்டு நெல் விளையும். இப்போ அதுவும் இல்லை, மயில் காட்டு இறமை மயில் வந்ததுனால அதுவும் கட் பண்ணிட்டோம். சிலோர்லோக்கு தான் போட்டுக்கிட்டு, காப்பி சிலோர்லோக்கு தான் போட்டுக்கிறோம்.
4: மேட்டு நெல்,
5: மேட்டு நெல்னா அது ஒரு தனி ரகம்னு வச்சுக்கா, மேட்டில் தான் போடுவோம் நெல். வயலில் போட்டால் அது வராது, மேட்டு நெல் போட்டு அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம்.
4: ஓகேண்ணா. இப்போ அங்கே வந்துட்டு மக்கள் வாழ்வாதாரத்துக்காக என்னென்ன வேலை செய்கிறாங்க?
5: வேலை கூலி வேலை தான். கூலி வேலையை விட்டா காட்டு வேலை தான்.
4: காட்டு வேலைன்னு
5: என்ன? காட்டு வேலை இப்படி பயிர்கள் போடுவோம், பயிர் அதை களை எடுக்கணும், ஏர் ஓட்டணும், களை எடுத்து பயிர் போட்டு களை எடுத்து அதை அறுவடை வந்தமேல்ட்டு அறுவடை பண்ணிட்டு அப்புறம் அதை எடுத்து நாங்கள் அப்புறம் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்.
3: ரொம்பவுமே அருமையா, தெளிவா, பொறுமையா இவ்வளவு விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாரு வெங்கடாச்சலம் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளவு விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்ளோ வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா, அப்பாவை ஏமா திட்டுறீங்க? அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு? ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையை தான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும். கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம். நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: மண் வளம் காக்க பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை பயன்படுத்துவோம், இயற்கையை பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இந்த தெருக்கூத்து நாடகம் அப்படின்றது ரொம்ப ஒரு பெருசாக பேசப்படக்கூடிய ஒரு நாடகமாக இருக்குங்க. ஏன்னா எந்த ஒரு திருவிழா இருந்தாலுமே இந்த தெருக்கூத்து இல்லாமல் அங்கே திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னா அரங்கம் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்கேருந்த சுப்பிரமணியன் அப்படின்ற ஒரு அண்ணாவோட தெருக்கூத்து நாடக குழு சேர்ந்து ரொம்ப அருமையாக ஒரு நாடக பாடலை நமக்காக பாடினாங்க. அந்த பாடல் விநாயகர் பற்றிய பாடல். வாங்க அந்த பாடலை கேட்கலாம்.

எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த 4வது பகுதியில மஞ்சள் பாத பச்சை புறாவை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். மரங்களுக்குள்ள மறைஞ்சு வாழக்கூடிய ஒரு அழகிய பறவை தாங்க இந்த மஞ்சள் பாத பச்சை புறா. மரங்களோட பசுமை விருந்தினர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்காட்டிலையும் ஏற்காடு அடிவார பகுதிகளிலையும் இது பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. இந்திய துணைக்கண்டத்தோட மிகவும் கவர்ச்சிகரமான புறாயினங்கள்ல ஒன்னா இந்த மஞ்சள் பாதை பச்சை புறா இருக்குங்க. இந்த பறவை தன்னோட தனித்துவமான நிறங்கள்னாலையும் அமைதியான இயல்பாலையும் இயற்கை ஆர்வலர்களோட கவனத்தை ஈர்த்து வருது. மஞ்சள் பாத பச்சை புறா இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட சில பகுதிகளில் பரவலாக இருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தோட மாநில பறவையாகவும் இது பெருமை பெறுதுங்க. இந்த பறவையோட பேர்லேயே அதோட அடையாளம் மறைஞ்சிருக்கு. உடல்ல பெரும்பகுதி பச்சை நிறத்துல இருக்கும், கால்கள் பிரகாசமான மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால மஞ்சள் பாத பச்சை புறா அப்படின்ற பேரு இந்த பறவைக்கு வந்ததுங்க. இந்த பறவை மரங்களோட இலைகளோட கலந்துடுமாங்க. இதோட பச்சை நிறம் எதிரிகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்குது. பல நேரங்கள்ல மரக்கிளைகள்ல உட்கார்ந்து இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த பறவை பெரும்பாலும் பழங்களை உணவா உட்கொள்ளுது. குறிப்பா அத்திமர இனங்களை சேர்ந்த பழங்கள் இதோட விருப்பமான உணவா இருக்கு. பழங்களை சாப்பிட்டு அதுக்கப்புறம் விதைகளை பல இடங்கள்ல பரப்புறது மூலமா காடுகளோட வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதனால இது வெறும் பறவைகள் மட்டும் இல்ல, இயற்கையோட விதை பரப்பும் தூதுவர்களும் கூட. மஞ்சள் பாத பச்சை புறாக்கள் பொதுவா கூட்டமா வாழுது. அதிகாலையில மரங்களோட உச்சியில அமர்ந்து சூரிய ஒளிய ரசிக்கிறது அடிக்கடி நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் குழுவா உணவு தேடி போகுங்க. அதுக்கு பறக்கும் முறை வேகமாகவும் ஒழுங்காவும் இருக்கும். இந்த பறவைகள் அடர்ந்த காடுகள்ல மட்டுமில்லாம நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய மரங்கள் நிறைந்த பூங்காக்கள் மற்றும் இயற்கை வளம் மிக்க பகுதிகள்லயும் இருக்குங்க. மனிதர்களோட வாழ்விடங்களுக்கு பக்கத்துல தங்களை தகவமைச்சு கொண்டு வாழக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. புறாக்கள் அப்படின்னாலே பலருக்குமே நகரங்கள்ல இருக்கக்கூடிய சாதாரண புறாக்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனா மஞ்சள் பாத பச்சை புறா நிறத்திலையும் நடத்தையிலையும் முற்றிலும் வேறுபட்டது. மரங்களுக்கு மேல வாழ்வதையே விரும்பக்கூடிய இந்த பறவை தரையில இறங்குறது அப்படின்றது ரொம்பவுமே கம்மி தாங்க. இன்னைக்கு நிலையில இந்த பறவையோட எண்ணிக்கை நல்லாவே இருக்கு. அதனால இது குறைந்த அக்கறை கொண்ட இனமா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இயற்கையோட பசுமை சூழலை பாதுகாக்கிறது, மஞ்சள் பாத பச்சை புறா போன்ற அழகிய பறவைகளோட வாழ்க்கைய பாதுகாக்கிறதுங்க. மரங்களை வளர்க்கலாம், பறவைகளை நேசிக்கலாம், இயற்கைய பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: உலகத்தோட பல பகுதிகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறைகளும் பண்பாடுகளும் வரலாறுகளும் மனித சமூகத்தோட விலைமதிப்பற்ற பாரம்பரியமா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரியுமா தெரிஞ்சுக்க போறோம்? மேற்கு ஆஸ்திரேலியாவோட தெற்கு பகுதியை சேர்ந்த உஜ்ஜாரி அப்படின்ற மக்களை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. உஜ்ஜாரி மக்கள் ஆஸ்திரேலியாவோட மிகவுமே முக்கியமான பூர்வீக கலாச்சார குழுக்கள்ல ஒருத்தங்களா இருக்காங்க. நூங்கார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க. இவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல விரிஞ்சிருந்தது. கேர்ட்னர் நதியிலிருந்து பாயிண்ட் மால்கம் வரையிலான தெற்கு கடற்கரை பகுதிகளும் எஸ்பரான்ஸ் கேப், அரிட் மற்றும் ராவன்ஸ்தோர்ப் போன்ற பகுதிகளும் இவங்களோட பாரம்பரிய நிலங்களா இருந்தது. உஜ்ஜாரி மக்களோட வாழ்க்கை கடற்கரையையும் உள்நாட்டு நிலப்பகுதிகளையும் மையமா கொண்டிருந்ததுங்க. கடல் வளங்கள், காடுகள் மற்றும் இயற்கை சூழல்கள் அவற்றோட உணவு, வாழ்வாதாரம் மற்றும் பண்பாட்டு மரபுகளோட முக்கிய அங்கங்களா இருந்ததுங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த இந்த மக்கள் தங்களோட சுற்றுச்சூழல் பற்றிய ஆழமான அறிவை கொண்டிருந்தாங்க. வரலாற்று குறிப்புகள் படி உஜ்ஜாரி சமூகத்துக்கு கிழக்கு மற்றும் மேற்கு அப்படின்னு ரெண்டு முக்கிய பிரிவுகள் இருந்தது. காலப்போக்கில் சில கிழக்கு பகுதி குழுக்கள் புதிய பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் ஏத்துக்கிட்டாங்க. இதனால சமூகத்துல தனித்துவமான அடையாளங்களும் உருவானதுங்க. இந்த மாற்றங்கள் பழங்குடி சமூகங்கள் காலத்துக்கேற்ப எவ்வாறு தங்களை மாத்திக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சுவாரஸ்யமான உதாரணமா இருக்கு. உஜ்ஜாரி மக்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவமும் குறிப்பிடப்படுதுங்க. 19ஆம் நூற்றாண்டுல வெளியான ஒரு நூலோட ஆஸ்திரேலியாவோட தெற்கு கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்களுக்கிடையே வாழ்ந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு கப்பல் விபத்து உயிர் பிழைத்தவரோட அனுபவங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. பின்னர் ஆய்வாளர்கள் அந்த விவரங்கள்ல சில உஜ்ஜாரி மக்களோட வாழ்க்கை முறைகளையும் கலாச்சார அம்சங்களையும் பிரதிபலிக்க கூடும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. இன்னைக்கு உஜ்ஜாரி மக்களோட சந்ததியினர் தங்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் மொழி மற்றும் கலாச்சார மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகவும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க. அவங்களோட வரலாறு நிலத்துடனும் இயற்கையுடனும் மனிதன் கொண்டிருந்த ஆழமான உறவை நமக்கு நினைவூட்டுதுங்க. பூர்வீக மக்களோட அறிவும் அனுபவமும் மனித குலத்தின் பொதுவான செல்வமா இருக்குங்க. அந்த வகையில உஜ்ஜாரி மக்களோட வரலாறும் பண்பாடும் பாதுகாக்கப்பட வேண்டிய அரிய பாரம்பரியமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணீர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் வந்து சொல்ல போகிறேங்க. சாதாரண ஒரு ஆளாக ஆரம்பித்து உலகத்தோட டாப் 3 கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களோட போட்டி போடுற அளவுக்கு ஒரு அசாத்தியமான மனிதராக வளர்ந்த ஒருத்தருடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. அது வேறு யாருமே இல்லைங்க. ஃபேஷன் அப்படின்னா, ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது ஒரு பிராண்டு தான், லூயி விட்டான் அப்படின்ற பிராண்ட், டிஆர் அப்படின்ற ஒரு பிராண்ட். இந்த பிராண்டெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த பிராண்டோட சொந்தக்காரர் LVMH நிறுவனத்தோட பாஸ் பெர்னார்ட் அர்னால்ட் அவரோட ஒரு வெற்றி கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாருங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கார். இவரோட கதை ஒரு கமர்ஷியல் சினிமா மாதிரியே இருக்கும். அவ்வளோ விஷயங்களை அவரோட வாழ்க்கையில் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாருங்க. 1949 ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ரோபெக்ஸ் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. அவருடைய அப்பா ஜீன் லியோன் அர்னால்டு ஒரு மேனுஃபேக்சரர். அவருக்கு சொந்தமாக ஒரு சிவில் இன்ஜினியரிங் கம்பெனி வந்து இருக்குதுங்க. நம்ம பெர்னார்ட் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இளம் வயதுலேருந்தே ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ளாரியும் வந்திருக்கிறாரு. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க. எப்படி பல தடைகளை கடந்து அந்த ஒரு நிறுவனத்தை, அவரோட நிறுவனத்தை உலக புகழ்பெற்ற ஒரு ஃபேஷன் நிறுவனமாக மாற்றினார் அப்படின்ற கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தொடர்ந்து 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. இன்றைக்கி ஃபேஷன் துறையில் உலக லெவலில் மிகப்பெரிய சாதனை பண்ண பெர்னார்ட் அர்னால்ட் அவருடைய கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஃப்ரான்ஸ் நாட்டில் பிறக்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் உலகத்தோட டாப் பணக்காரர்கள் கூட போட்டி போகிற அளவுக்கு உயர்றாருங்க. ஆனால் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு வந்து ஒரு வசதிகள்லாம் அவருக்கு சாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்துச்சா அப்படின்னா இல்லைங்க. நார்மலாக ஒரு ஸ்கூலில் படிக்கிறார், ஆனால் ரொம்ப நல்லா படிக்கிறார், ரொம்ப ஷார்ப்பான ஒரு மாணவராக அவர் வந்து இருக்கிறாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஃப்ரான்சஸோட டாப் இன்ஸ்டிடியூஷனில் இன்ஜினியரிங் வந்து முடிக்கிறாருங்க. படிப்பு முடித்ததும் அவரோட அப்பாவோட கம்பெனிக்கே வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஆனால் அங்கே தான் அவருடைய அந்த பிஸ்னஸ் நாலேஜ் வந்து வளர ஆரம்பிச்சிது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பாவோட அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாகவே அவருக்கு வந்து அப்படியே வந்து தெரியுதுங்க. அப்போ உடனே வந்து போயிட்டு அப்பா கிட்டே போயிட்டு, அப்பா இந்த சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை எல்லாம் எப்படி நமக்கு வந்து போயிட்டுருக்கு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த கம்பெனியை விற்றுட்டு நம்ம ரியல் எஸ்டேட் துறையில் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவும் பெர்னால்ட் அர்னால்டு அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ரிசல்ட் என்ன வந்துச்சு, ஒருவேளை

ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ பெர்னார்ட் அவர்கள் வந்து சொன்னாலும் அவங்க அப்பா நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட், அதாவது அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகுதுங்க. ரியல் எஸ்டேட்டில் அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பெர்னார்ட் கம்பெனியில் வந்து வேகமாக முன்னேறி வராரு. அவங்க அப்பாவோட கம்பெனியில் 1979 அப்பாவோட மறைவுக்கு அப்புறமா மொத்த கம்பெனிக்கும் அவர் வந்து தலைவராகிறாருங்க. வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா. 1981 பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள்னால இவருடைய குடும்பம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஷிஃப்ட் ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்குங்க. இப்போ அமெரிக்கா அப்படின்றது புது இடம் அப்படின்றதுனால அவருக்கு செட்டாக இருக்குமா அப்படின்றத நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ஒவ்வொரு வாட்டியும் தோத்துக்கிட்டே இருக்கா?
2: சரி மச்சான், நீ மறுபடியும் ஆத்துக்குள்ளேயே வாக்கிங் போ.

0: ஏங்க அங்க என்ன பண்றீங்க? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு?
1: நம்ம வீட்டை சுத்தி செடி வளர்ந்து பொதாரா இருக்குமா, பூச்செல்லாம் வரும், அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: வீட்ல இருக்க வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க, இத சுத்தம் பண்றதுதான் இப்ப முக்கியமா? அம்மா அப்பாவை ஏமா திட்டுறீங்க, அவர் சரியா தான் பண்றாரு. அவர் என்ன கரெக்டா பண்றாரு, ஒண்ணுத்துக்கும் ஆகாத வேலையதான் பண்றாரு. இப்படி குப்பையும் புதருமா இருந்தா நமக்கு தாமா பிரச்சனை வரும். அப்படி என்ன பிரச்சனை வரும்? மழை பெய்யும் போது நீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகும், கொசு கடிச்சா உடம்பு சரியில்லாம போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இதனால இவ்ளோ பிரச்சனை வருமா?
2: அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நம் வீடு மட்டும் இல்லாமல் நம் ஊரும் அழகாகும். சுற்றுப்புற சுகாதாரத்தை காப்போம், நாளைய உலகை செழித்து வளர செய்வோம்.

0: விலை கொடுத்து வாங்கும் நெகிழி விஷமாகும். விளைந்த பொருட்களால் உருவாகும் துணிப்பையே இயற்கைக்கு விருந்தாகும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு வெற்றி கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெர்னார்ட் அர்னால்ட் அவருடைய ஒரு கதையை தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேங்க. எப்படி ஒரு உலகத்தோட டாப் கோடீஸ்வரர் ஆனார் அப்படின்ற ஒரு கதையை. 1981 பிரான்சில் நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில சூழ்நிலைகள் காரணமாக அவருடைய ஃபேமிலி அங்கே தொடர்ந்து இருக்க முடியாமல் போகுது. அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. இப்போ அமெரிக்கா அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு புது இடம். ஆனால் அங்கேயும் போயிட்டு அவர் வந்து பயப்படாமல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாருங்க. அங்கே அவருடைய ஆதிக்கத்தை அதிகமாக காமிக்கிறாரு. அதாவது அங்கேயும் சக்ஸஸ் ரேட்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமாகுது, முதலீடுகள் அதிகமாகுது, வருமானம் ரொம்ப அதிகமாகுது. இப்போது ஃப்ரான்ஸ் அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச இடம், இது வரைக்கும் அவர் பார்த்த விஷயங்கள், அந்த ஒரு நாலேஜ், அதை வச்சு அவர் பயன்படுத்தி அந்த வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனால் அமெரிக்காவிலையும் அதே சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயங்க. அப்போ என்னதான் லாபம் அது எல்லாமே வந்தால் கூட, அவருடைய மனசு முழுக்க திரும்ப வந்து சொந்த நாட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தோணுதுங்க. ஒரு 2 வருஷம் அமெரிக்காவில் அவர் நிறைய சாதிக்கிறாரு. அதாவது பல வெற்றிகள் ரியல் எஸ்டேட்டில் பெறாருங்க. ஒரு கட்டத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஃப்ரான்ஸுக்கே வராருங்க. அங்கே தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றின அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இருந்ததுங்க. அதாவது ஃபேஷன் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாலே இவர் தான் வந்து ஞாபகம் வருவார் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஃப்ரான்ஸில் திரும்ப நடந்ததுங்க. தொடர்ச்சியாக அமெரிக்காவிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்த பெர்னார்ட் அர்னால்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாக இருக்கலைங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஜவுளித்துறையில், அதாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரியுது. அப்போ ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய ஜவுளி நிறுவனம் வந்து திவால் ஆகுதுங்க. அது ஏலத்துக்கு வருது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனியை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. ஆனால் பெர்னார்ட் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆண்டனி பெர்ன்ஹெம் அப்படின்ற ஒருத்தரோட பார்ட்னர்ஷிப் வச்சு ரொம்ப துணிஞ்சு அந்த திவாலான கம்பெனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்குறாருங்க. இது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. அதாவது ஒரு சக்ஸஸில் இருக்கிற ஒரு நிறுவனத்தை ஏலம் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் திவாலான ஒரு நிறுவனத்தை வந்து ஏலம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்கும், எப்படி அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதே மாதிரி திவாலான ஒரு நிறுவனத்தை மேலே கொண்டு வரதும் ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் பெர்னார்ட் அந்த ஒரு நிறுவனத்தை ஏலத்தில் எடுக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை, சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பெர்னார்ட் ஆர்னால் அவரோட ஒரு கதை தாங்க. அவர் ஒரு லாஸான ஒரு நிறுவனத்தை ஏலத்தில் எடுக்கிறாருங்க. அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாகவும் அமையுது. கம்பெனியை வாங்கின உடனே லாபம் தராத எல்லா பங்குகளையும் சொத்துக்களையும் விற்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு பிராண்டை மட்டும் அவரோட கைக்குள்ளாரே வச்சுக்கிறாரு. அது என்ன பிராண்ட் அப்படின்னா, இன்றைக்கி உலக லெவலில் செம்ம ராயலாக பாராட்டக்கூடிய டிஆர் அப்படின்ற அந்த ஒரு பிராண்டு தாங்க. அதுக்கப்புறம் பெர்னார்ட் எடுத்த முயற்சியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாகுதுங்க. 1987 LVMH லூயிஸ் விட்டான் மொயட் ஹெனசி நிறுவனத்தோட பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி 1989 லூயி விட்டான் நிறுவனத்தோட 44% பங்குகளை அவர் கைக்குள்ளார கொண்டு வராருங்க. ஒரு கட்டத்தில் அந்த நிறுவனத்தோட பாஸும் ஆகிறாரு பெர்னார்ட் ஆர்னால். அந்த நிறுவனத்தோட தலைவராக ஆனதுக்கப்புறம் கம்பெனியில் இருந்த பழைய ஆட்களை மாற்றுறாரு, அதாவது பயன் தராத வேலையாட்களை மாற்றுறாரு. செம்ம எனர்ஜியான வேலையாட்களை வேலைக்கு எடுத்து அந்த ஒரு நிறுவனத்தில் பணியமர்த்துறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ்களாக வேலைக்கு வைக்கிறாரு. மார்க் ஜேக்கப்ஸ் மாதிரியான ரொம்ப மிரட்டலான ஃபேஷன் பிராண்ட்களையும் வாங்கி அவர் சாம்ராஜ்யத்துக்குள்ளார கொண்டு வராரு. அவருடைய அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் பெருசு பண்ணுறாரு, அதாவது அவருடைய இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் பெருசு பண்ணுறாரு. இதோட விளைவாக 2020 கணக்கெடுப்பு படி அவரோட சொத்து மதிப்பு மட்டும் $70 பில்லியன் தாண்டிருச்சுங்க. ஆரம்பத்தில் அப்பாவோட பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண போன ஒருத்தர் உலகத்தோட 3வது பெரிய பணக்காரராக ஆனார் ஒரு கட்டத்தில், 2020 அந்த கணக்கெடுப்பு படி. அதற்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறாரு. அந்த பிரேக்குக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேங்க, நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை.

நிகழ்ச்சி. இன்னைக்கு பெர்னார்ட் அர்னால்ட் அவரோட ஒரு வெற்றி கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். பெர்னார்ட் அர்னால்ட் LVMH நிறுவனம் இன்னைக்கு ஃபேஷன் மட்டுமே இல்லைங்க, நிறைய அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ், வாட்ச், ஜுவல்லரி அப்படின்னு நிறைய துறைகளில் உலகத்தோட நம்பர் ஒன் நிறுவனமாக இருக்குங்க. அதற்கு முக்கியமான காரணம் பெர்னார்ட் அர்னால்ட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, அதாவது இவருடைய ஸ்ட்ராட்டஜி தாங்க. சரியான நேரத்தில் அவருடைய பிஸ்னஸை வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். ஆரம்பத்தில் சிவில் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் காலம் மாறினதுக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு சரியான பிஸ்னஸ் அப்படின்ட்டு அதையே வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்காம வேறு ஒரு பிஸ்னஸுக்கு மாறுறாரு. அதாவது அந்த காலத்துக்கு ஏற்ற பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார வராரு. அந்த ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு கட்டத்தில் ஃபேஷன் ஜாம்பவானா ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வராருங்க. அதாவது இந்த டைமுக்கு இந்த பிஸ்னஸ் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஸ் பண்ணுற ஒரு அபிலிட்டி அவருக்கு வந்து இருந்திருக்குங்க. அதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாகவும் இருந்திருக்குங்க. அதே மாதிரி ரிஸ்க் எடுக்க பயப்படாமல் ரிஸ்க் எடுத்தது தான் அவரோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஒரு திவாலான கம்பெனியை ஏலத்தில் எடுத்து அதை சக்ஸஸ் ரேட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்கார். அதே மாதிரி இளைஞர்களை நம்பியிருக்கார். அவருடைய கம்பெனியில் பழைய ஆட்கள்லாம் எடுத்துகிட்டு யங்ஸ்டர்ஸாக வந்து போட்டிருக்காரு. இது மூன்றும் தான் இவரோட வெற்றிக்கு மேஜரான ஒரு ரீசனாக வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி அவருடைய ஃபேமிலி பர்சனல் லைஃப் அப்படின்னா, 1973 ஆன்னி டேவர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். அதுக்கப்புறமா 1990 அந்த திருமணம் வந்து விவாகரத்தை நோக்கியும் வருதுங்க. அடுத்த வருஷம் ஹெலன் மெர்சியர் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 3 பிள்ளைகள். இவருடைய 5 பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு லைஃப் வந்து வாழாமல், ஏன்னா இவர் வந்து பெரிய பணக்காரர் அப்படின்றதுனால அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் முழுக்க முழுக்க இவருடைய நிறுவனங்களில் உயர்ந்த பதவிகளில் இருந்து அந்த பிஸ்னஸை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதுவுமே இவரோட வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இவரோட கதை நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707078. மீண்டும் அடுத்த நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.